நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 25ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 32ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இனி நீலாம்பரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை நீலாம்பரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 5வது குறட்பா.

இவ்வுலகில் இல்வாழ்க்கையில் இன்பம் அனுபவித்தவர்கள் மறுமையில் அடையும் பேரின்பமும் அன்புடையவராக ஒழுகிய ஒழுக்கத்தின் பயன் என்று அறிஞர் கூறுவர்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட், சேவை செய்திகள், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம், காய்கனி விலை நிலவரம் ஆகியவை இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.

9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட. திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் பங்கேற்பில். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். வைகாசி பிறந்தாச்சு ஏப்ரல் மாதத்தில் திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் கலைநயம் கண்டேன். ஒரு மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம். வழங்குவோர் வசந்தன் கோ. 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய செல்வராஜ் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் சேலம் கே ராஜா குழுவினரின் நையாண்டி மேளம். 3 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 5 மணிக்கு பொன்மாலை. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு. இளம் கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணாவுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலாதேவி அவர்கள். எட்டு மணிக்கு பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரம். தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இணையராகும். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா கட்டம்.

0: பதினோரு மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் பி எஸ் நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு, மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 தென்காசி மாவட்ட செய்தி மடல். ஒடிசா பூரி ஜெகநாதர் ஆலய ரத யாத்திரை குறித்த தொகுப்பு, 9:30 ஜி சம்பத்குமார் எழுதிய பூமிகா நாடகம் கேட்கலாம் நாடகமலரில், 10:00 அரங்கிசையில் பக்த குசேலா இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் எம்பார் எஸ் விஜயராகவாச்சாரியார், டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00 தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதிப்பன்.

0: In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in US to set up the title clash of the FIFA World Cup against Spain. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalised in the 85th minute and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. Now Argentina will play against Spain in the final on Sunday night. In men's cricket, second one-day international of three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றிவாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம் எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்துக் கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போன போது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷக் கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை

0: கட்டி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

பக்தி என்பது கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, அன்பாக பேசுவது பக்தி, உதவி தேவைப்படுபவருக்கு உதவுவது பக்தி, பெற்றோரை மதிப்பது பக்தி, உண்மையாக உழைப்பதும் பக்தி. பிறர் மனம் நோகாதபடி வாழ்வதும் இறைவனை வணங்கும் ஒரு வழிதான். இந்த புதிய நாளில் நம்பிக்கையின் ஒளியோடு இறை உணர்வை மேலும் ஆழமாக்கும் இனிய பக்தி பாடல்களோடு வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் ஹேமா ஜான்.

0: இதுவரை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்திமணம் வீசி சென்றது ஆனந்த ராகம். நேரம் 6:35.
1: உழவர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் 32 வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. வண்ண இறைச்சி கோழி வளர்ப்பு குறித்து சில தகவல்களை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள்.
2: வண்ண இறைச்சி கோழி அப்படிங்கிறது வந்து தருமபுரி மாவட்டத்தில் பிரபலமாக வளர்த்தப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு நாள் குஞ்சு 12 அந்த அளவில் வாங்கி 1 மட்டுமே 8-10 மூட்டை தீவனம் மட்டும் போட்டு அந்த கோழிகளை வளர்ப்பு செஞ்சு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஈவன் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ரோடு சைடில் வந்து ஒரு வலை மாதிரி போட்டு அதில் வந்து கோழிகளை வச்சு விற்றுட்டுருப்பாங்க. அது வந்து 100, 110 ஜோடி கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோழிகளுடைய வளர்ப்பு வந்து வாங்கி அதை திரும்பவும் தோட்டத்தில் விட்டு நாட்டுக்கோழி மாதிரி அதை அதுக்கு மேலே விவசாயிகள் வளர்ப்பு செய்வாங்க. ஏன்னா இளம் கோழிகளுடைய இறப்பு வந்து 1 தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், நாட்டுக்கோழி இறைச்சியில் வந்து நுகர்வோர்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுனாலையும் இந்த வண்ண இறைச்சி கோழியை பெண்ணாகரம், வி அக்ரஹாரம் அப்படின்னு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் விவசாயிகள் வந்து பராமரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த முதலீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம், ஏன்னா ஒரு கோழிக்கு வந்து 1.5 சதுரடி இருந்தால் போதும். இதே இறைச்சி கோழி அப்படின்னா 1 சதுரடி வேணும். அது வந்து 40 வளர்த்துவோம். இது வந்து 1.5 சதுரடியில் 1 குஞ்சு 10 ரூபா, 8 ரூபா, இல்லை அதிகபட்சம் 12 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கி நிறையா. இப்போ நீங்கள் இறைச்சி கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி 4 கிலோ தீவனம் சாப்பிடும், 3.5-4 கிலோ. ஆனால் இந்த கோழி வந்து அப்படி கிடையாது, இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், அதாவது குறைந்த அளவு தீவனம். 1000 கோழிக்கு 8-10 மூட்டை தீவனம் அதை மட்டும் போட்டு அதில் என்ன உடல் எடை, அது 600-700 கிராம். ஸோ இந்த உடல் எடையை 1 28-30 இது அத்தனை கோழிகளையுமே எடுத்துகிட்டு போய் இவங்க சைக்கிள் மூலமாக இப்போ கேரளா, ஆந்திரா அங்கே வந்து ஒரு லாரிக்கு மேலே போட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் விவசாயி கொடுக்குறாங்க. ஸோ அந்த விவசாயிகளுக்கு சைக்கிளில் கொடுக்கும்போது ஜோடி. இப்போ இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளுக்கு முதல்ல 5 எப்பயும் இறைச்சி கோழிக்கு பண்ணுற மாதிரியே தான், 5-7 இளம் குஞ்சுகள் பராமரிப்பு அப்படிங்கிறதுல வந்து ப்ரூடர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை எடை காப்பான் அப்படின்னா என்னென்னா, குஞ்சுகள் தாயிலுக்கிட்டேருந்து வந்தோடனே அந்த இளம் கரு கரையிறதுக்கு வயிற்றுக்குள்ளே முட்டையினுடைய மஞ்சள் கரு கரையாமல் இருக்கும். ஸோ அந்த கரு கரையிறதுக்காண்டி 1 குஞ்சுக்கு 1 வாட் பல்பு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ 500 கோழி வாங்குறாங்க அப்படின்னா 100 வாட் பல்பு 5 இல்லை 60 வாட் பல்புனா அவங்க வந்து அதை 1 கோழிக்கு 1 வாட் அப்படிங்கிற விதத்தில் பல்பு போட்டு 1 வாரத்துக்கு 1000 குஞ்சாக இருந்துச்சுன்னா 8 அடி விட்டம், அந்த 8 அடி விட்டத்தில் 1000 குஞ்சுகளை போடலாம். போட்டுட்டு அந்த 1 வாரம் வரைக்கும் இளம் குஞ்சு தீவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தீவனத்தை வாங்கி 5-7 இதுக்குள்ள வந்து ஒரே ஒரு தடுப்பூசி லசோட்டான் போடுவாங்க. அது வந்து என்னன்னா வெள்ளை கழிச்சல் நோய் வராம இருக்கிறதுக்காண்டி அந்த தடுப்பூசி கண்ணுல சொட்டு மருந்து மாதிரி இந்த பீரியட்ல விடுவாங்க. அந்த 7 அப்புறம் அந்த கோழி குஞ்சுகளை எடுத்து அந்த ஷெட்டு ஃபுல்லாக விட்டுருவாங்க. அதை முதல்ல பாதி ஷெட்டுக்கு விடணும், 1 கோழிக்கு 1.5 சதுரடி. இப்போ 1000 கோழி விடுறீங்க அப்படின்னா 500 சதுரடியில் ஒரு கொட்டகை கட்டணும். 10 அகலம், 50 நீளம், அதில் வந்து ஒரு ஷெட்டு போட்டோன்னா 500 சதுரடி வரும். இந்த 500 சதுரடியில் 500 கோழி குஞ்சுகளை விட்டு 1000 கோழி குஞ்சுகளை விட்டு 7 மட்டும் அந்த 8 விட்டத்தில் 1 கோழி குஞ்சுகளுக்கு 1 வாட் அப்படிங்கிறதுல செயற்கை பல்பு மூலமாக வெப்பம் கொடுத்து இந்த குஞ்சுகளை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதி ஷெட்டில் ஒரு அட்டை தடுப்பு போட்டு கறிக்கோழி தீவனத்தையே இப்போ இந்த 1 வாரத்தில் வந்து அதில் 2 சாப்பிட்ருக்கோம். இன்னும் 6-8 மூட்டையை வந்து 28-30 வரைக்கும் டெய்லி தீவனம் மட்டும்தான், வேற எந்த தடுப்பூசியும் கிடையாது. வேணும்னா 25 இல்ல 21 திருப்பி ஒரு லசோட்டா கொடுப்பாங்க. இந்த லசோட்டா கொடுத்துட்டு தீவனம் மட்டும் வச்சா போதும். இந்த

0: உங்களுக்கு வந்து செலவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கோழி தீவனம் வந்து ஒரு 30 ரூபா அப்படின்னா இந்த கோழிகளுக்கு வந்து ஒரு அரை கிலோ தான் சாப்பிடும். கோழி குஞ்சுகளோட ரேட்டு வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னா 25 ரூபா. ஸோ 25 தடுப்பூசினா 30 ரூபா, அதிகபட்சம் 50 ரூபா செலவு பண்ணாங்கன்னா இந்த குஞ்சுகள் ஒரு மாசத்துல 100 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்ப சரிக்கு சரி லாபம். அதுக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு மாசம் வளர்ந்துருச்சுன்னா காக்காவோ பருந்தோ எதுவும் தூக்க முடியாது. ஸோ விவசாயிகள் தோட்டத்தில் விட்டு அதுக்கு மேல இந்த புழு பூச்சிகள் பெருக்கி அது நாட்டுக்கோழி மாதிரி வளர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நோக்கத்துல தருமபுரி மாவட்டத்துல வாரம் 3 லட்சம் கோழிகள் போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குடிசை தொழில் மாதிரி அதை வந்து விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலர் கோழியான கறிக்கோழி வளர்ப்பை வந்து எல்லா மாவட்ட விவசாயிகளும் இதை எப்படி பண்ணணுங்கிறத அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தையோ அல்லது என்னையோ எனது தொலைபேசி எண் 94 88 58 90 29 மீண்டும் சொல்றேன், 94 88 58 90 29. ஒரு குடிசை தொழில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தொழிலை விவசாயிகள் மேற்கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி கண்டிப்பா உங்களுக்கு உதவ தயாரா இருக்கும்.
1: குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்ட வாய்ப்புள்ள வண்ண இறைச்சி கோழி வளர்ப்பு குறித்த பல தகவல்களை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் வி மீனலோச்சனி அவர்கள். நிகழ்ச்சியில் இனி, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 16 உலக பாம்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பாம்புகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பில் அவற்றின் முக்கிய பங்கு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தவும் இந்நாள் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. உலக பாம்பு தினமான இன்று பாம்புகள் குறித்த சில தகவல்களையும், பாம்பு கடித்தோருக்கான முதலுதவி சிகிச்சை முறைகள் குறித்த சில விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ செல்வராஜ் அவர்கள்.
2: பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், மனிதன் என்றால்தான் எல்லா உயிரினங்களும் நடுங்கி நெடுங்கெடுக்கின்றன. பாம்புகளுக்கு விஷம் இருக்க, விஷம் இல்லாத பாம்பா, பாம்பு கடித்தால் என்ன முதலுதவி பண்ணணும், பாம்பு இருப்பிடத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு பல பேருக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பாம்பு என்ற உயிரினத்தின் மகத்துவத்தையும் இந்த சுற்றுச்சூழலில் பாம்புகளினுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கவனிக்கணும். பரிணாம வளர்ச்சியில் பாம்புகள் இந்த பூமியில் தோன்றி 10 முதல் 15 கோடி ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 3000 பாம்பு இனங்கள் இருக்குது. பாம்பு கடிப்பட்டு இறப்பு ஏற்படுத்துறதுல நம்ம நாடு தான் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவில் வருடத்திற்கு சராசரியாக 50,000 மேற்பட்ட மக்கள் வந்து இந்த பாம்பு கடியினால இறக்குறாங்க. அதுவும் தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், காப்பி தோட்டம், விவசாய நிலங்கள், பண்ணை நிலங்களில் வேலை பெறக்கூடிய ஏழை எளிய மக்கள் தான் இது பெரும்பாலும் ஆளாகிறார்கள். இதில் பாம்பு கடி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தாக நடக்கக்கூடிய ஒரு இதுதான். பாம்புகளுக்கு இந்த இது விஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக தான் செயல்படுது. அதனுடைய இரையை உட்கொண்டு அதை செரிக்கிறதுக்கு தான் இந்த விஷம் வந்து பெரிதும் பயன்படுது. சில நேரங்களில் அதனுடைய எதிரிகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த விஷத்தை வந்து அது வந்து பயன்படுத்துது. பாம்பு கடி ஏற்பட்டால் நம்ம என்ன முதல் உதவி செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, பாம்பு கடிப்பட்டவரை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்தவித பயத்திற்கும் ஆளாகாம தன்னம்பிக்கையோடு இருக்குமாறு பார்த்துக்கணும். காரணம், பயந்தா ரத்த ஓட்டம் அதிகமாகி மிக விரைவில் வந்து உடல் முழுவதும் அந்த விஷம் பரவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாம்பு கடிப்பட்டவரை உடனடியாக பாம்பு கடி விஷமுறிவு மருந்து உள்ள மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லணும். பாம்பு கடிப்பட்ட இடத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து அந்த பகுதியிலிருந்து வேறு பகுதிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். மேலும் வந்து இறுக்கமான உடையோ இல்லை வந்து கையில விலையிலோ இல்லை பேண்டோ போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து உடனடியாக கலட்டிடணும். கடிப்பட்ட இடத்துல பாம்பின் பற்கள் பதிந்தாலோ அதை வந்து கவனமாக எடுத்துடணும். மருத்துவமனைக்கு உடனடியாக தகவல் கொடுத்து முன்னேற்பாடுகள் ஏற்படுத்தணும். மூச்சு விடுதல் சிவரம் இருந்துச்சுன்னா செயற்கை சுவாசத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். கடிப்பட்டவர் கை மேல இருந்த கையை தூக்காம கீழ் வச்ச மாதிரி பார்க்கறதுனால ரத்த ஓட்டம் பாதிக்காது. பாம்பு கடிக்கு முதலுதவி கரெக்டாக செஞ்சு அதுக்குண்டான விஷமுறிவு மருந்துகளை கொடுக்கும்போது முழுவதமாக குணப்படுத்துவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. மின்சாரம் எவ்வளவு ஆபத்தானது என்பதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி அறிவியல் பூர்வமாக கையாளுகிறோமோ அதே போல இந்த பாம்புகளையும் இந்த சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியத்துவம் பெறுவதனால அந்த உயிரினத்தையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் வாழு வாழ விடு என்ற புரிதலை கற்றுக்கொண்டு இந்த பாம்புகள் தினத்தில் பாம்புகளையும் பாதுகாத்துக்கொண்டு மனிதர்களாகிய நம்மளும் ஒரு சூழலியலோடு ஒருங்கிணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1 பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரைய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை பசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: இருவரி செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக் கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியின் வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று

0: பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இந்திய விடுதலை இயக்கத்தில் தன்னார்வத்தோடு இணைந்து எழுச்சியோடு செயலாற்றிய ஆசிரியை அருணா ஆசப் அலியின் பிறந்த தினம் இன்று. 1909 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மும்பையில் குவாலியர் குள மைதானத்தில் பலத்த தடைகளையும் மீறி இந்திய குடியினை ஏற்றினார். இறுதி வரை நாட்டுக்கென அயராது பணியாற்றிய இவர் பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரி. கலையின் வழி இதயத்தை தொட முடியும், இசைக்கலையின் வழி ஆண்டவனையே அடையலாம், ஆனால் இசையால் தேசபக்தியும் பரப்ப முடியும் என்று நிரூபித்த சிலரில் டி கே பட்டம்மாள் அவர்களும் ஒருவர். தாமல் கிருஷ்ணசாமி பட்டம்மாள் என்ற டி கே பட்டம்மாள் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். 4 வயதிலேயே இசைப்பாடத் தொடங்கினார். 10 வயதில் வானொலியில் முதல் முறையாக பாடியதற்கு பிறகு டி கே பட்டம்மாள் என்ற பெயர் பிரபலமானது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்களை மேடை கச்சேரிகளிலும் திரைப்படங்களிலும் பாடுவது அவரது வாடிக்கை. பாபநாசம் சிவன், கோபாலகிருஷ்ண பாரதி, முத்துத்தாண்டவர் பாடல்களையும் பதங்களையும் அதிகம் பாடி தமிழிசையின் மகத்துவத்தை அரங்கேற்றினார்.

இன்று தமிழிசை அரசி டி கே பட்டம்மாளின் நினைவு நாள். ஆண்டு 2009. சங்கீத நாடக அகாடமி, பத்ம விபூஷண் போன்ற பல விருதுகளுக்கு பெருமை சேர்த்தவர் டி கே பட்டம்மாள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்தியாவின் தேசிய விளையாட்டை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்த ஹாக்கி வீரர் தன்ராஜ் பிள்ளை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1968. தந்தை ஹாக்கி ஸ்டேடியத்தை பராமரித்தவர். அப்படி பற்றிக்கொண்ட சிறு தீ உலகையே திரும்பி பார்க்க வைத்த தீ ஜுவாலையாக மாறியது. ஒலிம்பிக், உலகக்கோப்பை, ஆசிய கோப்பை, சாம்பியன்ஸ் டிராபி ஆகிய முக்கிய ஹாக்கி போட்டிகளில் 4 முறை விளையாடியுள்ள ஒரே வீரர் தன்ராஜ் பிள்ளை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணிக்காக 16 ஆண்டுகள் ஹாக்கி விளையாட்டில் 339 போட்டிகளில் விளையாடி 170 கோல்களை அடித்துள்ளார். 1994 சிட்னி உலகக்கோப்பை போட்டிகளின் போது உலகின் தலைசிறந்த வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய வீரர். 2000 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் தன்ராஜ் பிள்ளை. திரைப்பட இயக்குநர், தயாரிப்பாளர் திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1907. தென்னிந்திய சினிமாவில் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்திய முன்னோடி. இயற்கை எழில் சூழ்ந்த சேலம் ஏற்காடு மலையடிவாரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற சினிமா சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியவர். பல்வேறு மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை குறுகிய காலத்தில் தயாரித்தவர் டி ஆர் சுந்தரம். மலையாள சினிமாவின் முதல் பேசும் படமான பாலன், முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஜேம்ஸ் பாண்ட் படங்களை அறிமுகப்படுத்தியது என அசாத்திய தன்னம்பிக்கைக்காரராக விளங்கியவர் டி ஆர் சுந்தரம். மந்திரிகுமாரி போன்ற சரித்திர புகழ்பெற்ற திரைப்படங்களையும் தயாரித்தவர். இன்று நினைவு சின்னமாக மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவின் நுழைவாயில் மட்டுமே எஞ்சியுள்ளது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலை வரிசையோடு.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி. தன்னம்பிக்கை, தளராத முயற்சி, அயராத உழைப்பு, இவையே வெற்றியின் ரகசியம் என்ற வரிகளோடு இனி பயனுள்ள தகவல்களையும் இனிய இசையையும் தரும் காலை மலர்.
1: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிலமும் கடலும் கை குலுக்கும் ஒரு விசித்திரமான உலகத்தை பத்தி தாங்க பேச போறோம். அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ள மட்டும் இல்லங்க, மனிதர்களோட வாழ்க்கையிலுமே வேர்விட்டிருக்கும். இன்றைய நிகழ்ச்சி அலையாத்தி காடுகள். அலைய ஆத்துறதுனாலதான் இதுக்கு அலையாத்தி காடுகள்னு பேர் வந்திருக்காங்க. கடலோட ஆக்ரோஷமான அலைய அடிச்சு அதோட வேகத்தை குறைச்சு கரையை காக்குற காவல் தெய்வங்கள் தான் இந்த அலையாத்தி காடுகள். இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் PhD முடிச்சுட்டு சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யுதுங்க. சாதாரண மரங்கள் வாழவே முடியாத உப்பு தண்ணி இல்ல ஆக்சிஜனே இல்லாத சேத்துல இந்த மரங்கள் எப்படி வளருதுன்னா, சாதாரண மண்ணுல நுண்துளைகள் இருக்கும், அது வழியா வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். ஆனா இந்த சதுப்பு நிலத்துல இருக்கிற களிமண்ணுல தண்ணி தேங்கி நிக்கிறதுனால அங்க ஆக்சிஜனே இருக்காது. இதுதான் அறிவியல் ரீதியா அனாக்சிக் சாயில், ஆக்சிஜன் அற்ற மண் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் மரங்கள் தங்களோட இன்ஜினியரிங் மூலைய பயன்படுத்துது. மண்ணுக்குள்ள போற வேர்ல இருந்து மேல் நோக்கி குச்சி குச்சியா ஆயிரக்கணக்கான வேர்களை பூமிக்கு மேல அனுப்புது. இதுக்கு பேரு தான் சுவாச வேர்கள், நியூமட்டோஃபோர்ஸ். இந்த வேர்களுக்கு மேல சின்ன சின்ன கண் போன்ற துளைகள் இருக்குது, அதுக்கு பேரு லென்டிசெல்ஸ். வத்தல் வத்தலா நீட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வேர்கள் கடல் உள்வாங்கும் போது காத்துல இருக்கிற ஆக்சிஜனை ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு அடியில இருக்கிற வேர்களுக்கு கடத்துது. மண்ணுக்குள்ள மூச்சு முட்டுதேன்னு காத்துல மூச்சு விடுற விசித்திர தாவரங்கள் இதுங்க. கடல் தண்ணியில உப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். சாதாரண தாவரங்கள் மேல உப்பு தண்ணி பட்டா ஆஸ்மாசிஸ் முறையில மரத்துக்குள்ள இருக்கிற நல்ல தண்ணி வெளியேறி மரம் காஞ்சி செத்து போயிடும். ஆனா அலையாத்தி மரங்கள் இந்த உப்பை எப்படி சமாளிக்குதுன்னா, ரைசோஃபோரா இந்த மாதிரி மரங்களோட வேர்கள்ல ஒரு சூப்பர் ஃபில்டர் இருக்குது, அதுதான் சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கடல் தண்ணியை விட அதிகமா வச்சிருக்குமா. இதனால வேர் வழியா தண்ணி உள்ள போகும்போது 90% அதிகமான உப்பை அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளியே நிறுத்திட்டு வெறும் நல்ல தண்ணியை மட்டும் உள்ள இழுத்துக்குமா. நம்ம வீட்டு வாட்டர் பியூரிஃபயர் டெக்னாலஜிங்க. அபிசீனியா மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில மரங்கள் என்னதான் எதிரியா இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டா வாங்கன்னு சொல்றதுதான் எங்க வழக்கம்னு உப்ப உள்ள இழுத்துக்குமா. ஆனா அந்த மாதிரி வேர்ல வச்சேன்னு நினைச்சியா, நான் இலையில வச்சேன்னு இலையில இருக்கக்கூடிய பிரத்யேக உப்பு சுரப்புகள் மூலமா அந்த உப்பை இலைக்கு மேல தள்ளி படிமங்களா மாத்திருமா. இன்னும் சில மரங்கள்லாம் என்ன பண்ணும்னா, உப்பு எல்லாத்தையும் வயசான இலைகளுக்கு அனுப்பி அந்த இலைய கீழே கொட்டி தன்னை பாதுகாத்துக்குமா. இது மட்டும்தான் இதோட ஆச்சரியம்னு பார்த்தா, பொதுவா ஒரு விதை மண்ணுல விழுந்து அதுக்கப்புறம் முளைக்கும். ஆனா அலையாத்தி காடுகள்ல இருக்கிற விதை அப்படியே கீழே போட்டா அது உப்பு தண்ணில அழுகிரும், இல்லனா அலையில அடிச்சுட்டு போயிரும். அதனால இந்த மரங்கள் விவிப்பாரி அப்படிங்கிற இனப்பெருக்க அறிவியல் முறைய பயன்படுத்துது. அதாவது விதை மரத்துல தாய் கிளையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போதே பழத்துக்குள்ளேயே முளைக்க ஆரம்பிச்சிருமா. முளைத்த விதை ஒரு நல்ல நீண்ட ஈட்டி வடிவ குச்சி மாதிரி வளருமா. நல்லா வளர்ந்த உடனே மரத்துல இருந்து நேரா டபார்னு கீழே விழும். அப்படி விழும்போது சேத்துல நேரா ஈட்டி மாதிரி குத்திட்டு நிக்குமா. சில மணி நேரத்திலேயே அதுல இருந்து வேர்கள் வர ஆரம்பிச்சு அலையில அடிச்சுட்டு போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் மட்டும் போட்டுருமா. நம்ம ஊரு கடலோர மீன்கள் நண்டுகள் இறால்களுக்கெல்லாம் இதுதான் மகப்பேறு மருத்துவமனையாங்க. முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் குட்டி மீன்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் இந்த வேர்களோட இடுக்குகள் தாங்க. பெரிய மீன்கள் இங்க வர முடியாது, அதனால குட்டிகளுக்கு அம்புட்டு பாதுகாப்பு. 2004 சுனாமி வந்தப்ப நம்ம தமிழ்நாட்டுல பிச்சாவர மலையாத்தி காடுகள் இருந்த பகுதிக்குள்ள பெரிய பாதிப்பே இல்லையா. காரணம், கடல் அலையோட வேகத்தை இந்த மரங்களோட அடர்த்தியான வேர்கள் அப்படியே உறிஞ்சி உள்வாங்கிக்கிச்சாங்க. புயலோ சுனாமியோ முதல்ல தடுத்து நிறுத்துற நேச்சுரல் ஸ்பீட் பிரேக்கர் இந்த அலையாத்தி காடுகள்ங்க. அலைய தடுத்து கரையை காக்கும் காடுகள், விலை மதிப்பில்லா உயிரினங்களின் வீடுகள்ங்க இந்த அலையாத்தி காடுகள். நம்ம நிலத்துல இருக்கிற காடுகளை விட அலையாத்தி காடுகள் கார்பனை உறிஞ்சிருதுல ரொம்பவே அதிக வேகத்தோட இருக்குமா. இலைகளை உதிர்ந்து அது ஆக்சிஜன் இல்லாத சேத்துல புதையறதுனால அது மக்கி காத்துல கலக்க பல 100 ஆகும். இப்படி நிலப்பரப்பு கடல்சார் சூழலில் சேமிக்கப்படும் கார்பனை தான் அறிவியல் உலகம் ப்ளூ கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா, இந்த பூமியோட வெப்பத்தை குறைக்கிற நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் இந்த அலையாத்தி காடுகள். அலையை ஆத்தி கரையை காக்கும் அலையாத்தி காடுகள் நிலத்தை காத்து நிமிறு செய்யும் அறிவியல் வீடுகள். சுவாச வேர்கள் சுகமாய் சுவாசிக்க வழிவகுப்போம், பூமியின் சுவாசத்தை புது பொழிப்போடு நாம் காப்போம், சுனாமி தடுப்போம், பசுமை சுவரை போற்றுவோம், மனிதனின் எதிர்காலத்தை மாண்போடு மாற்றுவோம், கார்பன் உறிஞ்சும் காப்பகத்தை நாம் வளர்ப்போம், வெப்பம் தணிந்த ஒரு விடியலை நாம் படைப்போம், இயற்கையின் இந்த பேரலையத்தை போற்றிடுவோம், நாளை நமக்கான நல்வாழ்வை நாம் பெற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் அலையாத்தி காடுகள்.
1: NCERT தேசிய கல்வி

0: ஒலிபரப்பு
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
0: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
0: NCERT
1: வகுப்பறையாகும்
0: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு

0: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்து இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3,30,00,000 பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் சுமார் 25,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12,00,000 வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1,00,000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார

0: ஆதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24 தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சி அடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில்

0: அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

மின்னிறுத்தம் பற்றிய அறிவிப்பு. திருவரங்கம் கோட்டத்திற்குட்பட்ட சமயபுரம் துணை மின் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சமயபுரம் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான சமயபுரம், மண்ணச்சநல்லூர், வெங்கங்குடி, வாவுசி நகர், எழில் நகர், காருணியா சிட்டி, மண்ணச்சநல்லூர், இருங்கலூர், கல்பாளையம், கொணலை, மேலசீதை விமங்கலம், புறத்தாக்குடி, சாப்புதூர், வலையூர், கரியமாணிக்கம், பாலையூர், தெற்கு எதுமலை, கன்னியாகுடி, ஸ்ரீபெரும்புதூர், தச்சங்குறிச்சி, மருதூர், மாடக்குடி, கூத்தூர், நொச்சியம், பாச்சூர், திருவாசி, பணமங்கலம், குமரக்குடி, அழகிய மணவாளம், அத்தானி, திருவரங்கப்பட்டி, கோவர்த்தகுடி, மான்பிடிமங்கலம், சாலப்பட்டி, எடையப்பட்டி, ஐயம்பாளையம், ராசாம்பாளையம், தத்தமங்கலம், தலதாளப்பட்டி, சிறுகுடி, வீராணி, சிறுப்பத்தூர், தேவிமங்கலம், அக்கரைப்பட்டி, வங்காரம் இந்த பகுதிகளுக்கு இன்று காலை மணி 9:45 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. நேயர்களே, இந்த அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம்.

0: 7:36 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இது காலை மலர். இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 40, மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 26, சௌசௌ 36, புடலங்காய் பீர்க்கங்காய் ஒவ்வொன்றும் 60 ரூபாயில் கிடைக்கிறது. முள்ளங்கி 40 ரூபாய், கருணை கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு மற்றும் சேனை 1 கிலோ 56 ரூபாயில் கிடைக்கிறது. உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 1 கிலோ 54, காலிஃபிளவர் பூ 1 ரூபாயில் கிடைக்கிறது. எலுமிச்சை பழம் 1 ரூபாய், கொய்யாப்பழம் 120 ரூபாய், பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாயில் கிடைக்கிறது. ஆரஞ்ச் 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் தெரிந்து கொண்டோம்.
1: குழந்தைகளோட கவனத்தை கவர்ற எல்லா பொருளுமே அவங்களுக்கு விளையாட்டு பொருள் தாங்க. இந்த விளையாட்டு பொருள்களை தேர்ந்தெடுக்கிறதுல பெற்றோர்கள் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. நம்ம வாங்கி கொடுத்தாலோ இல்ல சில விளையாட்டு பொருள் நமக்கு கிப்டா வந்திருந்தாலோ நல்லா செக் பண்ணிட்டு தாங்க குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கணும். குழந்தைங்க வச்சு விளையாடுற பொருட்கள் அவங்களோட திறமைய மேம்படுத்துறதா இருக்கணுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைங்களுக்கு கொடுக்கற விளையாட்டு பொருட்கள் எப்படி இருக்கணும் டாக்டர்?
2: குழந்தைங்களுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது, நிறைய கடைகள் கிடைக்குது, எல்லாம் வாங்கி கொடுக்கறோம். அதுல நிறைய பேரண்ட்ஸ் பண்ற முதல் தவறு என்னன்னா ஏஜ் அப்ராப்ரியேட் டாய்ஸ் வாங்கி தரது இல்ல. இப்ப என்னன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து பேட்டரிஸ் வந்து இருக்கிறது டேஞ்சர். இப்ப நான் நிறைய குழந்தைங்கள் பாத்திருக்கேன், மாசத்துக்கு 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இந்த விளையாட்டு பொருள் இருக்க பேட்டரியை முழுங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை விளையாட விட்டோம் அப்படின்னா அவங்க விளையாண்டுருப்பாங்க, குழந்தை அந்த விளையாட்டு பொருள் ஓப்பன் பண்ணி அந்த பேட்டரியை கலட்டி வித்தியாசமா இருக்கும், நல்லா வெள்ளை கலர் ஜில்ஜில்னு இருக்கும், மிளங்க கூட்டத்துக்கு ஆசைப்படணும், அதை எடுத்து முழுங்கி வந்துடுறாங்க. இப்போ இது வந்து ஆபத்தில் போய் முடிச்சிடும். ஒரு பேட்டரினா பிரச்சனை, ரெண்டு பேட்டரி மூணு பேட்டரி சேர்ந்து முழுங்கும் போதோ இல்ல சின்ன பேட்டரி எல்லாம் பெரிய பேட்டரி முழுங்கும் போதோ குடல்ல ஓட்ட உள்ளவர்களுக்கு சீரியஸ் ஆகலாம் குழந்தை வந்திருக்காங்க. அதனால விளையாட்டு பொருட்கள் வந்து நீங்க கரெக்டா ஏஜ் அப்ராப்ரியேட் விளையாட்டு பொருட்களா அதை பார்த்து வாங்கணும். சில டைம்ல நிறைய விளையாட்டு பொருளை வந்து இந்த பெயிண்ட்ஸ் நிறைய அடிச்சிருப்பாங்க, செயற்கையா சில பொருட்கள் செஞ்சிருப்பாங்க, அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. நம்ம கிராமத்துல நம்ம அந்த காலத்துல பார்த்தா மர செப்பு பொம்மைகள், மரத்தாலான விளையாட்டு பொருட்கள்லாம் நிறைய. இப்போ நான் ஹைவேல போகும்போது நிறைய நீங்க ஷாப்ல பாத்தீங்கன்னா மரத்தாலான விளையாட்டு பொம்மைகள் இருக்கும். அதுல வந்து கம்மியா கலர் யூஸ் பண்ண விளையாட்டு பொம்மைகளை யூஸ் பண்ணலாம். பொதுவா வந்து சின்ன சின்ன பொருட்கள் இருக்க அவங்க உள்ளங்கையை விட சின்னதா இருக்க மாதிரி பொருட்கள் எதுவும் அந்த விளையாட்டு பொம்மையில இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைங்க என்னன்னா 2 வயசு 3 வயசு குழந்தைங்க பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் வாயில போட்டு பழக்கப்பட்ட குழந்தைங்க, அவங்க எதை எடுத்து வாயில போடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த விளையாட்டு பொருள் இருக்க நிறைய எடுத்து முழுங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த பெயிண்ட் ரொம்ப இருந்தால் அதில் பாய்சன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க விளையாடும் பொழுது அவங்க கூட சேர்ந்து விளையாடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா விளையாட்டு பொருட்கள், மரத்தாலான பொருட்கள், கம்மியான பெயிண்ட் அடித்த பொருட்கள் அதை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி விளையாடும் டைமையும் நீங்கள் பார்த்து கொடுத்துடணும். ரொம்ப நேரம் ஒரே விளையாட்டு பொருளே இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுக்கறது நல்லது. பேட்டரி உள்ள விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பேட்டரியில் நல்லா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பண்ணலாம். சிலது ஈஸியாக திறக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்க கை வச்சே திறக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது உங்கள் கண்காணிப்பில் குழந்தை விளையாடுறாங்களான்னு பாருங்கள். இல்லைனா அவங்க கண்டிப்பாக அந்த இது திறந்து கீழே விழுவும், அந்த பேட்டரியை முழுங்கிடுவாங்க. இது சில டைம் ஆபத்தில் போய் கூட முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டு பொருள் அவசியம், அத்தியாவசியம். ஏன்னா அவங்க பிரெயினுக்கு ஸ்டிமுலேஷன் வேரியஸ் கலர்ஸ்

0: வேணும், அவசியம் அத்தாவசியம். ஆனால் அதே சமயத்தில் அதை சரியான மேற்பார்வையில் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஏஜ் அப்ராப்ரியபிள் டாய்ஸ் தான் கொடுக்கணும், மற்ற டாய்ஸ் வாங்கி கொடுக்காதீங்க.
1: குழந்தைங்க செல்போன் பயன்படுத்துறத எப்படி கட்டுப்படுத்தலான்னு நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி. மேகநாதன் அவர்கள்.

7:41 கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில் இது காலை மலர். திருச்சி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற இருக்கு. வேலை நாடுநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது குறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா திருச்சி மாவட்ட இணைப்பு எண்ணான 0431241 35 10 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. பொதுமக்கள் இதில் பங்கேற்று பயன்பெறலாம் அப்படின்னு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க.

திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றிய தலைமை இடங்களிலும் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்று காலை தொட்டியத்திலும் இன்று பிற்பகல் தாத்தையங்கார்பேட்டையிலும் இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. அதனால அந்தந்த ஊராட்சி மக்கள் இதில் கலந்துகிட்டு பயன்பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு இதே ஏராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புது பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் 9835460102 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு. புத்தம் புதிய பாடல், எந்த படம், மறக்காம உங்க பேரையும் முறையும் டைப் பண்ணி அனுப்புங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. பிரசார் பாரதியின் நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரப்போசல்ஸ் NIPP திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், பொது வடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள்.

0: prasarbharati.gov.in/nipp, allindiaradio.gov.in/files/nipp. உங்களது NIPP திட்ட முன்மொழிவுகள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: ஏழு மணி 51 நிமிஷமாக போது கேட்டுட்டு இருக்கும் காலை மலர் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில். திருச்சி மாவட்டத்தில் மீளுருவாக்க விவசாயம் மூலம் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சாகுபடி செலவை குறைப்பது, நீர் வளத்தை பாதுகாப்பது, விவசாய வருமானத்தை உயர்த்துவது குறித்த இலவச இணையவழி கருத்தரங்கு இன்னைக்கு காலையில 10:30 முதல் 11:30 வரை நடக்க இருக்கு. இணையதள கருத்தரங்கில் பங்கேற்க விரும்பும் விவசாயிகள் மாணவர்கள் திருச்சி agribusiness@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல்ல பதிவு செய்து கொள்ளலாம். இது குறித்த விவரங்கள் பெறணும் அப்படின்னா 63 80 75 15 02 என்ற எண்ணிலோ அல்லது 76 03 99 54 61 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம். இனி வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை பயனுள்ள தகவல்களோடு இனிய இசையை தந்தது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில் காலை மலர்.

வாழ்க்கையில நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை ரசிச்சு வாழும்போது தான் வாழ்க்கை அழகாகுது. அதனால நிறைய சிரிங்க, மனசார உங்க அன்பை மற்றவங்களுக்கு கொடுங்க. இப்போ உங்க மகிழ்ச்சியை எங்களோட சேர்ந்து பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பா வருது. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதயராகும். உங்களுக்கு பிடிச்ச புது பாடல உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ முதல் பாடல் நெஞ்சில் துணிவிருந்தால் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி.

0: இப்போ ஆங்கிலத்துல செய்திகளை கேட்டுட்டு மறுபடியும் இதய ராகத்தோட இணையலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ்.

0: இதே ராகத்துல அடுத்ததா திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன் அழகுமணி இவங்க கேட்டிருக்க பாடல் கோலமாவு கோகிலா படத்திலிருந்து.
1: யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டாச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டயும் ஒரே ஒரு பதில்தான் சொல்றேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
2: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா கட்டம் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. காலை 10:45 ஓடி விளையாடு, இளம் கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணாவுடன் ஒரு சந்திப்பு. இப்போ இதய ராகத்துல அடுத்ததா திருச்சி கலிங்கப்பட்டியிலிருந்து காயத்ரி இவங்க கேட்டிருக்க பாடல் மாரி 2 படத்திலிருந்து.

ராகம் கேட்டு ஓம் திருச்சி முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல அடுத்ததா தேவராட்டம் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உறையூர்ல இருந்து அம்பிகா விமலா.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் எலும்பு மூட்டு ஆரோக்கியம் மேம்பட திருச்சி எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் கலைவாணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. நீங்களும் பேசலாம், உங்களோட கேள்விகளை கேட்கலாம். 4 3 1 2 6 2 1 2 1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ இல்லைனா தட்டச்சு செய்தோ 9 3 8 5 4 6 2 1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ இதய ராகத்தில் அடுத்ததா திருச்சி மாவட்டம் கலிங்கப்பட்டியிலிருந்து ராமேஸ்வரி கேட்டிருக்க பாடல் ஈஸ்வரன் படத்திலிருந்து.

9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். முதலில் பங்கஜாட்சி, மகா வைத்தியநாத ஐயர் இயற்றிய பதவர்ணம், காம்போஜி ராகம் ஆதித்தாளம்.

0: நேரம் 9:14:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமோ, கல்யாணி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
1: Na na na na na

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை முன்னிட்டு அவைக்கு வரும் உறுப்பினர்கள் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட நவீன பொருட்களை அணியக்கூடாது என்று மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. உறுப்பினர்களின் தனிநபர் பாதுகாப்பிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்நடவடிக்கை என்று செயலகம் கூறியுள்ளது. பூரி ஜெகநாதர் திருக்கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஏடிஎம் மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 7 ஆண்டுகளாக இவர்கள் தலைமறைவாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை நேரடி சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு அமித் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இசேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இணைய

0: தளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும், இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் மாநகராட்சி ஆணையாளர் அமித் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அட்டக்குறுக்கி பகுதியில் இன்று லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10 மேற்பட்டோர் பலத்த காயமடைந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து காரணமாக இப்பகுதியில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் நாளை நடைபெறுகிறது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் முதல் போட்டியில் வென்றுள்ள இந்தியா தொடரை கைப்பற்றும் முயற்சியில் இதில் களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11:00.

வணக்கம் அன்பு உள்ளங்களே, திருச்சி வானொலி அலை வரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் உற்சாகத்தை உங்கள் வசமாக்க வருகிறது. போடு ஆட்டம் போடு.

நடக்கட்டுல எங்க கதை போலதும் நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

ஜோடியா ஆட்டுக்கு தாடியா எட்டு.

வீட்டுக்கு பாரியா, வீட்டுக்கு போறியா, எட்டி

திருச்சி வானொலி அலை வரிசைகள்ல நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு நேயர்களே, அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்களின் உங்களோடு நாங்க உங்களுக்காக தாங்க. உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தொட்டு வாங்க சொல்லி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ல அறிமுக நேயர்களும், 246-102-1 இந்த எண்ல அறிமுகமான நேயர்களும். அப்படிய நண்பர்கள், 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு கலை நயம் கண்டேன் இந்த கருப்பொருள்ல தான் தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போறீங்க. அதற்கும் இதே நேரலை எண்கள் தான். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலை வரிசைகளில். இது போடு ஆட்டம் போடு.

வானொலி அலை வரிசைகள் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு. நேயர்களே, நம்ம வானொலி அலைவரிசைகளில் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய செல்வராஜ் அவர்கள். தொடர்ந்து பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் சேலம் கே ராஜா குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் நாம கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும். போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S. விமலாதேவி அவர்கள்.

0: நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இதுவரைக்கும் நாம கேட்டு ரசிச்சோம் போடு ஆட்டம் போடு. இதுவரைக்கும் நம்மளோட சேர்ந்து பயணித்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
2: 10:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. இனி கேட்டு ரசிக்கலாம் ஒரு பட பாடல்களாய், வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஒருபட பாடல்களாக வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். நேரம் 10:45. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. ஓடி விளையாடு,
1: ஓடி ஆடி விளையாடு, ஓடி ஆடி விளையாடு.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது கிரிக்கெட் வீராங்கனை எஸ் அபர்ணா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைகிறாங்க கிரிக்கெட் வீரர் எஸ் அப்பண்ணா அவர்கள். வாங்க அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்மா.
4: வணக்கம், என் பேர் அபர்ணா.
3: கிரிக்கெட் எத்தனை வருஷமா விளையாண்டு இருக்கீங்க?
4: ஒரு 3 இயர்ஸ் ஆகுது சார்.
3: நீங்க என்ன மாதிரியான பரிசுகள் எல்லாம் வாங்கிருக்கீங்க இதுல?
4: போன வருஷத்துல வந்து சிஎம் டிராபி, திருச்சியில நடந்த சிஎம் டிராபி வந்து வின்னர் நாங்க தான். நெக்ஸ்ட் வந்து இன்டர் ஜோன் வந்து விளையாண்டோம், அண்ணா யூனிவர்சிட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணி, அதுல இருந்து இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அதுல செலக்ட் ஆகி சவுத் ஜோன் விளையாண்டோம் சார், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ரெப்ரசென்ட் பண்ணோம்.
3: நீங்க டீம்ல என்ன மாதிரியான பிளேயரா?
4: நான் வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்.
3: சரி, இப்போ விக்கெட் கீப்பரா நீங்க வந்து விளையாடுறீங்க, பேட்டிங் பண்ணிருக்கீங்க, மேக்ஸிமம் ரன் எவ்வளவு எடுத்திருக்கீங்கம்மா?
4: ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 52 சார்.
3: ஓகே,
4: அரியலூர் ரெப்ரசன்ட் பண்ணும் போது லாஸ்ட் மயிலாடுதுறை கூட விளையாடும் போது 52 ரன்ஸ் எடுத்தேன்.
3: ஓகே, எத்தனை பந்துக்கு 52?
4: 64 சார்.
3: என்னதான் பேசுவாங்க?

0: இல்ல நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க.
1: அது வந்து டீமோட ஒரு ஒரு பிளான்னு சொல்லலாம் சார். இந்த மாதிரி இந்த பவுலிங் எடுத்தா இந்த நீங்க இது பண்ண இந்த மாதிரி பண்ணலாம், எல்லாரும் நல்லா பண்ணலாம், ஒரு பிளான் பத்தி பேசுவோம்.
0: இந்த கிரிக்கெட் விளையாடுறதுல நீங்க எந்த மாதிரியான ஸ்டாமினா வந்து வச்சிருக்கணும், தினமும் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க?
1: காலேஜ் டைம் இல்ல அப்படின்னா ஒரு 5:30 to 9:30 வந்து நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் சார். ஈவினிங் வந்து 4:30 to 7:30 அந்த மாதிரி, 4:30 to 6:30 கிரிக்கெட் இருக்கும். 6:30 or 6:45 இருந்து 1 hour வந்து ஜிம் செஷன் இருக்கும், பிளையோமெட்ரிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஜிம்ல வந்து ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், பிளையோமெட்ரிக்ஸ்ல ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பேஸ் பண்ணி கிரிக்கெட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் சார்.
0: உங்களுக்கான ட்ரைனிங் யார் கொடுத்தாங்க?
1: 3 கோச் இருக்காங்க கிரிக்கெட்ல, கோச் அஜித் பெரேரா, கோச் முத்துக்குமார், கோச் சஞ்சீவி.
0: ஸ்டாமினா பத்தி பேசினாலுமே உணவு இதுல வந்து ஒரு மேட்சுக்கு போறீங்கன்னா என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும்?
1: மேட்ச்க்கு முன்னாடி லைட் ஃபுட்டா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார். பனானா எடுத்துக்கலாம், எக் அந்த மாதிரி சாப்பிட்டு, ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். நார்மல் ஃபுட் மாதிரி தான் எடுத்துக்கணும், ஹையா எடுத்துக்க கூடாது, கம்மியா எடுத்துக்கணும். அப்புறம் மேட்ச்க்கு நடுவுல அப்பப்ப ட்ரிங்க்ஸ் பிரேக் இருக்கும், ட்ரிங்க்ஸ் பிரேக்ல எலக்ட்ரால் லைம் வாட்டர் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க, நான் அதை பேஸ் பண்ணி யூஸ் குடிச்சு.
0: என்ன மாதிரி மேட்ச் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க? அதாவது இப்ப நிறைய வெர்ஷன் வந்துருச்சு இல்லையா, T20, ODI, டெஸ்ட் மேட்ச். சோ இதுல எந்தெந்த மேட்ச் எல்லாம் விளையாண்டுருக்கீங்க?
1: ஓடிஐ விளையாண்டுருக்கோம் சார். 20 overs விட 25 overs 30 overs அந்த மாதிரி கிளப் கிரிக்கெட் விளையாடும் போது விளையாண்டுருக்கோம் சார்.
0: சரி, இப்போ வந்து இது ஒரு குரூப் கேம்ங்கிறதுனால ஒரு 11 பேருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? நீங்க எப்படி எல்லாரையும் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஒரு டீமுக்குள்ள கொண்டு வராங்க?
1: ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சார் பண்ணுவாங்க. நம்ம பண்ணணும் விளையாடணும் அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தணும் சார்.
0: சரி, இப்போ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லேருந்து வந்துட்டீங்க, இந்த கிரிக்கெட்டில் வந்து 3rd umpire முறை இருக்கும் இல்லையா, அதில் எப்படி வந்து டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க இல்லாட்டி ஹியூமன் தான் வந்து முறை தான் பயன்படுத்தப்படுகிறது?
1: டெக்னாலஜியும் இருக்கும், 3rd umpire ஹியூமனும் இருப்பாங்க.
0: பொதுவாக நீங்கள் வந்து விளையாட போகும்போது என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்லாம் மேற்கொள்வீங்க?
1: ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் வந்து கார்ட்ஸ் வைப்பாங்க சார். தை பேட், இப்போ தையில் வந்து அடிக்கணும் அப்படின்னா தை பேட் இருக்கும், நீ பேட் இருக்கும், கைக்கு வந்து ஷோல்டர் பேடு அப்படிலாம் நிறையா வச்சு, ஹெல்மெட்டு அதெல்லாம் நிறையா.
0: நீங்கள் வந்து விளையாடுறது வேற, உங்களை வந்து பூஸ்ட் பண்ணதுக்காண்டி நீங்கள் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்க?
1: பின்னாடி வந்து விக்கெட் கீப்பரா வந்து இருக்கிறப்ப நான் தான் சார் பேசி ஆகணும். இப்ப நான் தான் வந்து எல்லாரையும் பூஸ்ட் அப் பண்ணணும், நீ வந்து நல்லா போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு. சில வந்து ஸ்லெட்ச் பண்ணுவாங்க சார், பேட்ஸ்மேனை ஸ்லெட்ச் பண்ணணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குறையும், பவுலருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஹை ஆகும். நீ நல்லா போட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி நல்லா போடு, இந்த லைன்ல போடு, இந்த லென்த்ல போடு, சூப்பரா போட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பின்னாடி வந்து பேசுவாங்க. ஃபீல்ட் செட்டப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் வைக்கணும். ஒரு பவுலர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பவுலருக்கு தகுந்த மாதிரி ஆச்சு, இல்ல அப்படின்னா நான் விக்கெட் கீப்பர் வந்து ஃபீல்ட் செட்டப் பண்ணுவோம், கேப்டன் ஃபீல்ட் செட்டப் பண்ணுவாங்க சார். மோஸ்ட்லி வந்து பின்னாடி இருக்கும் போது விக்கெட் கீப்பர் வந்து பேசிட்டே இருக்கணும், பேசிட்டே இருந்தாதான் எல்லாத்தையும் 10 பேரையும் என்ன தவிர 10 பேரையும் வந்து ரன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா அவங்க கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மேட்ச்க்குள்ளே இருக்கணும் சார். விக்கெட் கீப்பரா இருக்கும் போது பின்னால இருந்து பேசிட்டே இருந்தாதான் எல்லாரும் மேட்ச்க்குள்ள இருப்பாங்க.
0: சரி, எந்த இதுக்கெல்லாம் வந்து ஃபீல்ட் செட்டப் எல்லாம் வந்து அடிக்கடி மாத்த வேண்டியிருக்கும்?
1: பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்ட் செட்டப் வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பவுலர்ஸ் வந்து நீ இதுல போடு, இதுல போட்டாதான் அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல்ட் செட்டப் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போட சொல்லணும்.
0: சரி, இப்ப விக்கெட் கீப்பரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பின் போட்டா வந்து ஈஸியா இருக்குமா கேட்ச் பண்றதுக்கு, இல்லாட்டி வந்து ஸ்பேக் பந்தா போட்டா வந்து ஈஸியா இருக்கு?
1: ரெண்டுமே ஈஸியா தான் சார் இருக்கும். ஈஸின்றத விட நம்ம ரியாக்ஷன் ஸ்பீட் வந்து அதிகம் இருக்கணும். கிரிக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம், மைண்ட் செட், அப்புறம் வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருந்தா அப்படின்னா பண்ண முடியும்.
0: கிரிக்கெட் விளையாடுறது ஓகே, ஆனா வந்து உங்களை வந்து ஸ்டாமினாவை மேம்படுத்துறதுக்காண்டி மத்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்களா?
1: பால் பாஸ் பண்ணி நிறைய கேம் வந்து விளையாடுவோம் சார். ஃபுட்பால் இருக்கும், ஆனா ஃபுட்பால்னா அவங்க விளையாடுற மாதிரி விளையாட மாட்டோம் சார், சும்மா கால வந்து தட்டி ரியாக்ஷனுக்காக விளையாடலாம் சார்.
0: உங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லுங்களேன்.
1: ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணணும் சார். ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணி WPL ஆடணும், WPL இருந்து இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ்னா இந்தியாக்கு விளையாடலாம்.
0: அதற்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இங்க அவைலபிள் இருக்குதா? ஏன்னா இப்போ வந்து IPL மேட்சஸ், உமன் IPL எல்லாம் இருக்குது.
1: ஆமா,
0: சோ அதெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குதா?
1: நம்ம பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சார் எடுப்பாங்க, நம்ம இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை அதிகமாக கொண்டு வரணும்.
0: உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பேசும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசைப்பட்ட அனைத்தும் வந்து கிடைக்க அகில இந்திய வானொலி திருச்சிராப்பள்ளி சார்பாக வாழ்த்துக்கிறோம்.
1: தேங்க்யூ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது ஓடி விளையாடு. கிரிக்கெட் வீராங்கனை S. அபர்ணா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தேன் சிந்தும் நேரம்.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய
3: நேரம் 11 மணி. நேர்கள் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: சரியான முறையில் கால்நடைகளுக்கு அடர்த்தி உணவு அளிக்கும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படும் பால் காய்ச்சல், கீட்டோசிஸ், மடிநோய் ஆகியவற்றை தடுக்கலாம். மேலும் தேவைக்கு அதிகமாக மாவுச்சத்து மற்றும் புரதச்சத்தை அளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அஜீர்ண கோளாறை தவிர்க்க அடர்த்தி உணவை மாடுகளுக்கு அளிக்கும் போது இருவேளையாக பிரித்தோ அல்லது நறுக்கப்பட்ட பசுந்தீவனம் உலர்த்தீவன பொருட்களுடன் கலந்தோ அளிக்கப்பட வேண்டும்.
2: அடர்த்தீவனத்தின் அவசியம் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் சி. பந்தேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க

0: உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசையோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி.
1: குறளமுதம்
2: காலமறிதல் 49 அதிகாரம் 9 குறட்பா.

0: தசையில்
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: ஏகோ ஏகா,
4: என்னம்மா
3: எவ்வளவு நேரமா நானும் நின்னுகிட்டே இருப்பேன், அடுத்து எடுக்கிற அப்போ எனக்குதான் அம்மா சொல்லிவிட்டேன்.
4: சரி சரி, செத்த நேரம் நில்லு.
3: அப்படியெல்லாம் நிக்க முடியாது, பசிக்குது எனக்கு.
4: அவ்வளவு அவசரமா இருந்தா இந்த நாலு பிளாஸ்டிக் பை இருக்குல்ல, அத சாப்பிடுறது.
3: கா, நான் நக்கல
4: இல்ல கிண்டலு. பின்ன என்னம்மா, உனக்கு முன்னாடி வந்தவங்க எத்தனை பேரு நிக்கிறாங்க கொஞ்சம் பாரு.
3: அதுக்குன்னு என்ன பிளாஸ்டிக் பைய திங்க சொல்லுவீங்களா?
4: யாருக்கு தெரியும், ஓ ரத்தத்துல கூட பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கலாம்.
3: கோ, எனக்கு மட்டும் இல்ல, என் பரம்பரைக்கே பிளாஸ்டிக் சாப்பிடற பழக்கம் கிடையாதுக்கா.
4: ஆட விவரம் புரியாத புள்ளையா இருக்கியே.
3: எனக்குதான் தெரியல, நீதான் கொஞ்சம் விவரமா சொல்றது.
4: சொல்றேன் கேளு. அன்னாடும் அளவுக்கு அதிகமா பிளாஸ்டிக்க நாம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். பொது இடத்துல கொட்டப்படுற பிளாஸ்டிக் கழிவு, மைக்ரோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய காரணத்தை அடுக்கிக்கிட்டே போலாமே.
3: அதுக்குன்னு பிளாஸ்டிக் பயன்படுத்தாமலேவா இருக்க முடியும்?
4: என்னமோ நீ மோனவுற. இப்ப சொல்றேன், அத முக்கியமா கேளு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நெதர்லாந்து நாட்டுல ஆம்ஸ்டர்டாம் நகர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க.
3: அது என்னக்கா ஆய்வு?
4: சொல்றேன், நடுவுல நடுவுல பேசிக்கிட்டு. இந்த ஆய்வுக்கு 22 பேரோட ரத்த மாதிரியே டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 17 பேரோட ரத்தத்துல இந்த மாதிரியான பிளாஸ்டிக் துகள்கள் கலந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: என்னக்கா நீ சொல்றதையெல்லாம் கேக்கும் போது பக்கனதா இருக்கு.
4: பின்ன இருக்காதா? படபடன்னு வருமே, நடுங்குமே.
3: இதுநாள் வரைக்கும் மண்ணுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கு பாதிப்புன்னு தான் இருந்துச்சு, இப்போ மனுஷனுக்கும் பாதிப்பாயிருச்சா?
4: மனுஷனுக்கு பாதிப்பு வந்து ரொம்ப வருஷமாச்சு. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியுங்கிறது இதுதான். ஆட உன்ட்ட பேசிக்கிட்டே இந்த ஆபத்தை தீய விட்டுட்டேன் பாரு.
3: சரிக்கா, கருகின ஆபத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு நல்ல ஆபத்தை எனக்கு கட்டு.
4: காட்டுறேன் காட்டுறேன்.
3: ஏகோ, நீ பேசிக்கிட்டே

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 12:10. நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் PS நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி ருக்மிணி அவர்கள் வயலின், உமையால்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் கஜவதன என தொடங்கும் குமாரதீர்த்தர் தரங்கம், தோடி ராகம் ஆதிதாளம்.

ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி ரிதரி

சங்கீத சாரலில் இதுவரை பி எஸ் நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்டு ரசித்தீர்கள். டி ருக்மிணி அவர்கள் வயலின் உமையால்புரம், கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நேர்களே, இன்றிரவு

பத்து மணிக்கு பக்த குசேலா இசை சொற்பொழிவு கேட்கலாம். நிகழ்த்துபவர் எம்பார் எஸ் விஜயராகவாச்சாரியார் அவர்கள், டி வி ராமானுஜாச்சார்லோ அவர்கள் வயலின், தஞ்சாவூரா ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் மறுபட்ட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வமகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட் அது இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்கே நம்ம போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்க்கே போக தெரியாது. பேங்க்

0: ஒரு எட்டாக்கனையாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014க்கு பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழ வங்கி கணக்கிலேயே வருது.
1: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக் கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு

0: 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய் சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.
3: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பகல் ஒரு மணி.

வணக்கம் அன்பு உறவுகளே. காவிரி கரையின் கானம் பாடும் வானம் பாடி திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உங்களின் மனம் வருட வருகிறது மதுரை கீதம் நிகழ்ச்சியில். முதலாவதாக வல்லவன் ஒருவன் படத்திலிருந்து வேதாசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்

காலம் சில கடந்தும் நம் காதோடு உறவாடும் காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது மதுர கீதம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் படகோட்டி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

கருப்பு வெள்ளை கானங்களை கண்முன்னே கொண்டு வரும் கானங்களின் அணிவகுப்பு இது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசையின் மதுர கீதம் நிகழ்ச்சியில் அடுத்ததா 1958 எம்ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் அவர் நடித்து நம்பியார், சக்கரபாணி, சந்திரபாபு, வீரப்பா, பானுமதி, சகுந்தலா, சரோஜதேவி, இப்படி ஒரு பெரிய கூட்டமே, ஒரு நடிகர் பட்டாளமே இதில் பணிபுரிஞ்சிருக்காங்க. அந்த படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடலில் டி எம் சவுந்தரராஜன், பி பானுமதி இணைந்து பாடியிருக்காங்க. இப்போ அந்த பாடலை கேட்கலாமா? மதுர கீதமாக

0: நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம். நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.

நினைவுகளோடு உருவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுர கீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல், 1964 டி ஆர் ராமண்ணா இயக்கத்துல எம்ஜிஆர் சரோஜாதேவி இவங்க நடிப்புல வெளிவந்த பணக்கார குடும்பம் படத்திலிருந்து. இந்த படம் 1970 ஹிந்தியிலையும் 1978 கன்னடத்திலையும் 84 தெலுங்குலையும் மறுவாக்கம் செய்யப்பட்டது. இதுல இந்த இண்டிகுட்டா அப்படின்னு தெலுங்குல வெளிவந்த படத்தை தவிர மற்ற அனைத்து படத்தையுமே ஒரே இயக்குனர் தான், அதாவது டி ஆர் ராமண்ணா தான் இயக்கியிருக்கிறார். இந்த படத்துக்கு இசையமைச்சவங்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அந்த இசையில வந்த ஒரு பாடல் இதோ உங்களுக்காக மதுர கீதமாக.

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்தது 1970 மாதவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி இவங்க நடிப்புல வெளிவந்த வியட்நாம் வீடு படத்திலிருந்து பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஒரு மணி 32 நிமிடம். திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம 1961 சிவாஜி கணேசன், சரோஜா தேவி இவங்க நடிப்புல பீம்சிங் இயக்கிய படம் பாலும் பழமும். அந்த படத்துல இருந்துதான் பாடல் கேட்க போறோம். இந்த படம் கன்னடத்துல பெத்த ஜீவா அப்படின்ற பேர்லயும், ஹிந்தியில ஷாத்தி அப்படின்ற பேர்லயும் மறுவாக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு துருக்கியில இந்த படம் வெளிவந்தது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா சேர்ந்து பாடிய இந்த பாடலுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. கண்ணதாசன் வரிகள் கொடுத்திருக்கிறாரு. கேட்கலாமா?

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல் கருணாமூர்த்தி படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மதுரகீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இது. கர்ணன் படத்திலிருந்து பி. சுசிலா குரலில்.

நேயர்களே, திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு வலம் வரும். இணைந்திருங்கள் உறவுகளே. இனி வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9ஆவது வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரிக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரிக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து, அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாட்டில் லாக்கப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்கப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி, இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பகோணத்தில் கடந்த 2004 ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஆண்டு ஜூலை 16 தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20 மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500 மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்கப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். CBSE பள்ளிகளில் 9 வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது.

0: தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக் அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஒரு மணி 55 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: இனி கேட்கலாம்.
1: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று தென்னை வகைகள் மற்றும் தென்னங்கன்று உற்பத்தி முறைகள் நேர்முகம் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள். நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: விவசாய பிரமுகளுக்கு வணக்கம். புள்ளைய பார்த்தா கண்ணீர், தண்ணியை வச்சா இளநீர் அப்படின்றது பொதுவாக நம்ம சொல்ற சொல்வலுக்கு. அதே மாதிரி ஒரு பயிர் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வருஷ கணக்கில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இல்லை ரொம்ப முக்கியமான பயிர் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை. ரெண்டாவது, இப்போ இருக்கிற சந்தை சூழ்நிலையில் ஒரு தொடர்ச்சியான நல்ல விலை கிடைக்குது. ஆனால் சவால்கள் நிறைய இருந்தால் கூட, ஏன்னா நிறைய பூச்சி தொந்தரவு அது இதுன்னு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா பருவநிலை மாற்றம் அந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் நம்ம எதிர்நோக்கிறோம். அப்படி இருக்கும்போது தென்னையிலையும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சரியான விலை வந்து கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக இருந்துகிட்ருக்கு விவசாயிகளுக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம டெல்டா பகுதிகளில் தென்னை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயிராக தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த தென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வகைகள் இருக்குது, தென்னங்கன்னுங்களை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம், இந்த தகவலெல்லாம் நம்ம கூட சொல்கிறதுக்கு ஈச்சங்கோட்டையில் இருக்க வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் டாக்டர் விஜய் செல்வராஜ் அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
3: சார் வணக்கங்க. சார்,
2: தென்னை அப்படின்ற பயிர் நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி முதல்ல வந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார்,
3: தென்னை வந்து முதன்மலாக உலகத்திலேயே தோன்றினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா அந்த மாதிரி அந்த தீவுகளை தான் சொல்லுவாங்க சார். நாளடைவில் அப்படியே அந்த கடல் மூலமாக வந்து அப்படியே அடித்து அடித்து நம்ம ஒரு அதிகமாக வந்துருச்சுங்க. தென்னை வந்து நிறைய பரவலாக இருக்குது. ஆனால் அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கப்பட்டது எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா முதன்மலாக 1916 கேரள மாநிலத்தில் நீலேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து தென்னை வந்து மரபியலுக்காக, அதாவது ஜெனட்டிக் மேக்கப் அப்படி சொல்லுவாங்க, எந்தெந்த ரகம் எந்தெந்த வகையில் வருது அப்படிங்கிறதுக்காக அங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து உலகத்திலேயே முதல் ஆராய்ச்சி நிலையமாக கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1947 வருடாண்டு காயங்குளம், அதுவும் கேரளாவில் தான் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரளா வாடல் நோய் அதுக்கான ஒரு ஆய்வு மையமாக அது தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேரளாவிலேயே பார்த்தீங்கன்னா குமரக்கோம் மற்றும் வந்து பலராமபுரம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டல ஆய்வு நிலையங்கள், அதாவது ரீஜினல் ரிசர்ச் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கரை, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அம்பாஜிப்பேட்டை, மராட்டியில் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜினல் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸை வந்து அந்தந்த பகுதிக்கு ஏற்றபடி தென்னைகளை வகைப்படுத்துவதற்கும் ஆராய்ச்சி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வேப்பங்குளம் என்ற இடம் நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக 1958 வருடத்திலே வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் வாடல் நோய்க்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து 1972 வருடம் கட்டுப்பாட்டுக்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பங்குளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு மண்டலத்தில் பொள்ளாச்சியில் ஆலியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ரெண்டு இடங்களில் வந்து தென்னைக்கான ஆராய்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அதற்கு வந்து கட்டுப்பாடு எங்களுடைய தலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தாங்க சார்.
2: சரிங்க சார். இப்போ எந்தெந்த மண் வகைகளில் தென்னை நல்லா வரும், எந்தெந்த பகுதிகளில் வந்து தென்னை பொதுவாக நல்லா வருதுங்க சார்? இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்னப்போ தஞ்சாவூர் சைடில் பட்டுக்கோட்டை இங்கே வந்து பொதுவாக நிறைய பரப்பு வந்து தென்னை சாகுபடி செய்கிறோம். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி ஒட்டிய பகுதிகளில் நிறைய தென்னைகள் பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்போ பொதுவாக எந்தெந்த பகுதிகளெலாம் தென்னை வரும்? ஏன்னா இப்போ நம்ம இந்த கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பார்க்கும்போது அரசம்பட்டி இந்த மாதிரியான ஊர்கள்லையும் அந்த தென்பனையை ஊற்றி நிறைய பேர் போடுறாங்க. அந்த பகுதியிலையும் சில ரகங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்படிங்கும்போது எந்தெந்த பகுதிகளில் தென்னை நல்லா வருங்க சார், அதை பற்றி சொல்லுங்கள்.
3: இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீரை வந்து நிறைய பயன்படுத்தி வளரக்கூடியது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 80 அதிகபட்சமாக 120 லிட்டர் வரையும் அதுக்கு நம்ம தண்ணி கொடுத்தாகணும். ஸோ அதனால் எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணீர் வசதி நிறைய இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இடம் வந்து நமக்கு மிகவும் சிறந்தது. அதாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மணல் கலந்த அந்த வண்டல் மண், இருமண்பாடு அந்த மாதிரி ஒரு மணல் கலந்த அந்த இதில் வந்து நல்லா வளரக்கூடியது. தென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த களிமண் மட்டும் அதுக்கு வந்து உகந்தது இல்லைங்க சார். களிமண் இருந்துச்சுன்னா என்னாகும்னா தண்ணீர் தேங்கி நிற்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தென்னையினுடைய அந்த வேர்பகுதியில் தான் அது வந்து ரெஸ்பிரேஷன் மூச்சு விடக்கூடியது. அதனால் நல்ல மணல் சாரியான இடங்களில் வந்து தென்னை வளரக்கூடியது, நல்ல ஒரு உகந்த இடமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அமைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்கள். பொதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம அந்த ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடி இந்த தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பேராவரணி, சேதுபாசோத்திரம் அந்த லைன் ஃபுல்லாக வந்துருங்க. அதே மாதிரி அந்த கோயம்புத்தூர் பகுதிகளில் அந்த குங்கும மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர், ஆனமலை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வருங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வளரக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி பகுதி, தேனி, கம்பம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அளவில் வந்து பயிர் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ரகங்களை வந்து நம்ம கொடுக்கக்கூடியது நம்மளுடைய கடமைங்க.

0: ஏன்னா ஒரு சிலது வந்து அந்த இடத்துல எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கிழக்கு கடற்கரை ஓரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்டால் அப்படிங்கிறது வந்து அந்த சீதோஷ்ணக்கு ஏற்றபடி நல்லா தாங்கி வளரக்கூடியது. அதே மேற்கு மண்டலம் எடுத்துட்டிங்கன்னா அந்த வெஸ்ட் கோஸ்டால் அப்படி சொல்லுவாங்க, மேற்கு கடற்கரை நெட்டை அப்படிங்கிறது வந்து அந்த பகுதிகளுக்கு ஏற்ற ஒரு சிறந்த ரகமாகும். இதே வந்து நீங்கள் கன்னியாகுமரி அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஈத்தாமொழி நெட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வந்து ரகங்கள் வகைகள் வந்து மண்ணுக்கு ஏற்றபடி நம்ம பயிர் செய்வது மிகவும் சிறந்தது சார்.
1: சரிங்க சார், இப்போது நிறைய இடத்துல விவசாயிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க, நிறைய பயிர் போட்டு பார்க்குறாங்க, சரியாக வர மாட்டேங்குது. குறிப்பாக மானாவாரி மாதிரியான இருக்கிற இடங்களில் அவங்களால தொடர்ச்சியாக செய்கிறதுலாம் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க தென்னைக்கு போகலான்ற ஒரு ஆப்ஷனை நிறைய பேர் எடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுக்கும்போது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தென்னை வகைகள்லாம் இருக்குது, எதை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கலாம், எந்த மண்டலத்துக்கு எது சரியாக இருக்கும், ஒரு நீண்ட காலமாக நம்ம ஏன்னா இப்போ தென்னை மாதிரியான பயிர் வந்து ஒரு நீண்ட கால பயிர் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த ரகம்ன்றது ரொம்ப முக்கியமானது. ரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை விவசாயிகள் ஞாபகத்தில் வச்சுக்கணும்?
0: இயற்கையாகவே தென்னையில் வந்து நெட்டை ரகம் தான் சொல்லுவாங்க. அது பெயருக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா நல்ல பருத்த தண்டுடன் நீண்டு வளரக்கூடியது. காய்ப்புகள் வந்து 4-5 ஆண்டுக்கு தான் வரும். அடுத்தபடியாக வந்து சடுதி மாற்றத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டதான் வந்து குட்டை ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பேர் கெட்டபடி குட்டையாகவே இருக்கும், ஒரு 3-3.5 ஆண்டுகளுக்குள்ளார பருவத்துக்குள்ளார வந்துடும். இது ரெண்டு தான் வந்து இயற்கையிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது. மற்றும் மனிதனுடைய தேவைகள், அதாவது துரிதமாக எனக்கு வந்து பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீரிய ஒட்டு அப்படிங்கிற ஒரு நுட்பத்துக்குள்ள உள்ளே போனோம். அது வந்து 1937 ஆண்டு ஜிஹெச் பட்டேல் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் அந்த முதல் முறையாக தென்னையிலையும் வீரிய ஒட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாருங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டை தாய்மரமாக வைத்து குட்டையில் வந்து ஆண்மரத்தை சேர்க்கிறது, அதே ரிவர்ஸார் குட்டையை வந்து தாய்மரமாக வைத்து நெட்டிலேருந்து அந்த மகரந்தத்தை சேர்த்து அப்படியே இல்லை குட்டையும் குட்டையும் அது மாதிரி நிறைய வந்து ஹைபிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவிலேயே முதன் முதல்ல வெளியிடப்பட்ட ஹைபிரிட் அந்த வீரிய ஒட்டு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா SC1 அப்படி சொல்லுவாங்க, வேப்பங்களும் ஹைபிரிட் கோகோனட் 1 அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை நெட்டையை வந்து தாய்மரமாக வைத்து அதராமண்டலத்தில் இருக்கிற ஒரு பச்சை குட்டை அதுலேருந்து மகரந்தை சேர்த்து கருவட்டை சேர்த்து பண்ணது. பொதுவாக தென்னை வந்து அதிகமான தண்ணீரை பருகக்கூடிய ஒரு பயிர். ஒரு நெட்டை ரகம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 80 லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்தே ஆகணும். 80 லிட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா 80 லிட்டர் குடிச்சிருமா சார் அப்படின்னா கேட்கக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% வந்து தண்ணீரை எடுத்துக்கிறோம் அதனுடைய பயன்பாட்டுக்காக. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடினமான தண்ணீர் உப்பு தண்ணீர் ஓர்ற இதை நிலமாக இருந்தால் கூட நம்ம வெட்டி குடிக்கிற இளநீர் வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த இது வந்து தென்னைக்கு மட்டுமே உள்ளது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கற்பக விருட்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். நெட்டை ரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வறட்சி தாங்கக்கூடிய நீங்கள் கேட்டபடி இந்த மானாவாரி அதில் வந்து பயிரிடலாம். தண்ணீர் வசதி நல்லா இருக்குது, எனக்கு நல்லா கொடுக்க முடியும், நிலத்தடி நீரும் இருக்குது, எனக்கு ஆற்றுப்பாசன வசதியும் இருக்குது, தண்ணீர் நான் கொடுத்துக்கலாம் நிறையா கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டை மற்றும் வந்து அந்த வீரிய ஊட்ட ரகங்களுக்கு நம்ம சென்றிடலாம் சார். இதுதான் வந்து மக்களுடைய தேர்வாக இருக்கும்.
1: சரிங்க சார், இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கன்று உற்பத்தி. இந்த கன்று உற்பத்தி ஒருத்தரைக்கும் நம்ம தாய்மரத்தை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார். தாய்மரங்களை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? ஏன்னா இப்போ ஒருத்தங்க முதல்ல ஒரு பண்ண போடுறாங்க, பண்ண போட்டதுக்கப்புறம் முதல்ல அவங்க இயல்பான முறையில் அதுக்கான விற்பனை வாய்ப்புகளை பார்ப்பாங்க. அதை தாண்டி இந்த மாதிரியான கன்று உற்பத்தியும் அவங்களுக்கு ஒரு உபரி வருமானமாக அமையும். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கலாம், தாய்மரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து கவனித்து பார்த்துக்கணும், அதை போய் கொஞ்சம்
0: பொதுவாகவே வந்து தென்னை எந்த ஒரு பயிராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வித்து அல்லது விதை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. அதுவே வந்து தென்னையிலையும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து தென்னை வந்து ஒரு பல்லாண்டு பயிராக இருக்கிறதுனால விதை அதிலிருந்து அந்த நாற்று அதை நடவு செய்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா காய்ப்புக்கு வந்து நெட்டை மரமாக இருந்தால் 5 இடங்களில் வரக்கூடியது. ஸோ 5 இடங்களுக்கு அப்புறம் தான் அது எப்படி காய்க்கிறது அப்படிங்கிற அதனுடைய திறனை நம்ம பரிசோதிக்க முடியும். மறுபடியும் அதை சரியாக காய்க்கவில்லை என்றால் மறுபடியும் அதை பின்னோக்கி நம்ம செல்ல இயலாது. அதனால் வந்து விதை தேர்வு, அதாவது நல்ல ஒரு தரமான ஒரு நாற்று கன்று அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது. அதில் தாய்மர தேர்வு அப்படிங்கிறது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தென்னையில் வந்து நெட்டை மரம் அந்த மரங்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மரத்தோட வயது 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கணும். 25-60 வருடங்களுக்குள்ளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப சிறிய வயதுலேயும் நம்ம எடுத்துடக்கூடாது. அந்த ஸ்டெபிளைஸ்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து நல்ல நிலையான ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு தாய்மரமாக இருக்கணும்.
1: இப்போ நம்ம அதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்க சார்? இப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னா நல்ல ஈல்டு வருது அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தெரியும். இருந்தாலும் பெரிய தோட்டங்களாக இருக்கும்போது அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு பராமரிப்பு பதிவேடு மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது பயனுள்ளதாக இருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு நீண்ட கால ஒரு அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும் ஒரு மரம் நல்ல அளவுக்கு நமக்கு மகசூல் கொடுக்குதா அப்படின்றது. அதெல்லாம் எப்படி நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம் சார், அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தென்னை வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட், அதாவது அயல் மகரந்தத்துக்கு உட்பட்டுட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 75-90 மரங்கள் வரையும் பயிரிடலாம். அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ என்னோடய தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மரம் ரொம்ப அருமையாக காய்க்குதுங்க சார், எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாத்தும் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன். உரத்துலேருந்து எல்லாமே பராமரிப்பெல்லாம் இருந்தாலும் கூட இந்த 15-20 மரங்கள் வந்து ரொம்ப அசாத்தியதாக இருக்குன்னா அந்த மரங்கள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.

0: நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு 75 மரம் இருக்குன்னா மரங்களுக்கு வந்து நம்பர் சுண்ணாம்பு அல்லது வந்து பெயிண்டில் எழுதி இந்த மரத்துக்குலேருந்து 1, 2, 3 சொல்லி 75 மரம் போட்டுட்டு அந்த 75 மரத்திற்கான என்னென்ன நம்ம வந்து உரம் கொடுக்குறோம், எப்பப்போ கொடுக்குறோம், கலை மேலாண்மை பண்ணுறோம், எதுக்கு பூச்சி நோய் தாக்கு மருந்துக்கு கொடுக்குறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வகைப்படுத்தி எழுதிக்கொள்வது மிக நல்லது. அதே மாதிரி தென்னை வந்து சொன்னபடி பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை தென்னை பொறுத்த வரைக்கும், ஒரு சில பேர் 2 மாதங்களுக்கு ஒரு முறையும் கூட அறுவடை பண்ணுறோம். அப்படி நம்ம பண்ணுறப்போ அந்தந்த மரத்துக்கு நம்ம அறுவடை பண்ணுறப்ப அந்த மரம் இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம 70வது மரம் வந்து பார்த்தீங்கன்னா 69வது மரம் அந்த அறுவடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 காய் கொடுத்துருக்கோம். அதே வந்து அந்த 70வது மரம் வந்து எனக்கு வந்து ஒரு 40 காய் கொடுக்குன்னா அந்த மாதிரி நம்ம வந்து ரெக்கார்டிங் சொன்னபடி அந்த பதிவேட்டில் நம்ம ஏற்றிக்கொண்டு அந்த மரங்களை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க சார். மிகவும் முக்கியமானது என்னன்னா அந்த தாய் மரத்தோடைய தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பருமனாக இருக்கணும். அந்த மட்டைக்கும் அடுத்த மட்டை அந்த ஓலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் அந்த இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா மிக குறுகியதாக இருக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடைய வந்து நம்ம விரிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல ஒரு பறந்து ஒரு திடகாத்திரமான மட்டை அந்த ஓலை இருந்துச்சுனாலே அந்த மரம் வந்து நம்ம தாய் மரத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். மட்டையினுடைய எண்ணிக்கைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 மேலே இருந்துச்சுன்னா அப்படின்னா ரொம்ப நல்லது. குலைகளோட எண்ணிக்கையும் ஒரு 12 மேலே 13-14 வரையும் போகும், அதுக்கு மேலே போகாது. அந்த மாதிரி இருக்கிற மரங்களை வந்து நம்ம தாய் மரமாக தேர்வு செய்து அதிலிருந்து நம்ம காய்களை பறித்து 2 மாதம் வந்து கியூரிங் சொல்லுவாங்க பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட்டங்கள் உற்பத்தி பண்ணி விவசாய பெருமக்கள் தங்களுடைய உபரி வருமானங்களை அதிகமாக பெறலாம்.
1: சரி, தண்ணை உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்ல கவனத்துல வச்சுக்கணும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப என்ன நீங்க சொன்னதுல முக்கியமான விஷயங்கள் தாய்மரத்தை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும், தாய்மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அந்த தாய்மரத்தை எப்படி பராமரிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க. கண்ணை பொறுத்தவரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்ல கவனத்துல வச்சுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருங்க.
0: இந்த தாய்மரங்களை தேர்வு செய்து அதிலிருந்து நம்ம நெற்றுகளை வந்து அறுவடை செய்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1 மாதம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட் கியூரிங் சொல்லுவாங்க, மணல்ல வந்து காய வந்து முட்டா போட்டாங்க. நம்ம வில்லேஜில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை பண்ணுவாங்க, போட்டிங்கன்னா அந்த மட்டையெல்லாம் லைட்டாக காய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிழலில் வந்து 1 மாதம் போட்டுருணும். 2 மாதங்கள் வந்து முதிர்ந்த காய்களை அறுவடை பண்ணி அந்த தோட்டத்தில் நிழல்லையும் மழலையும் வச்சுட்டனாலே அந்த முதிர்ந்த காய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பதற்கு அது வந்து தயாரான சூழ்நிலை இருக்குங்க சார். அதற்கு அடுத்தபடியாக 1 அடிக்கு 1 அடி இடைவெளியில் மணலில் வந்து பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னாலே நெட்டை மரம்னால 3 மாதங்கள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குருத்து வந்து நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு அந்த இடைப்பட்ட இடைவெளி அந்த 1 அடிக்கு 1 அடி நம்ம ஒரு நெத்து நடுறோம் இல்லைங்களா, அந்த இடையில உள்ள அந்த களைகளை எடுத்துடணும். சரி, களை வராமல் இருக்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்து சனப்பை அந்த மாதிரி போட்டோம்னா களை வராதுங்க. அதே அப்படி மடை பூவுக்கும் தருவையில் போட்டோம்னா அதுவே அதுக்கு வந்து நல்ல ஒரு உரமாக போயிடும். இதற்கிடையில் வந்து இந்த பூச்சி நோய் எதுவும் தாக்காத அளவுக்கு இளங்கன்றுகளை வந்து நம்ம பராமரிக்கணும். இளங்கன்றுகளை நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் வளராமல் ஒரு நிழலான ஒரு இடம் அந்த தோப்பு கீழேயே வந்து ரைஸ்டு பெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் போட்டுக்கலாம். இல்லை வந்து அந்த பச்சை நிழல் உள்ள குடிலுக்குள்ளார நம்ம வந்து வளர்க்கலாம். வளர்த்துட்டிங்கனாலே 6, 7, 8 மாதங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்றுகள் வந்து தயார் நிலையில் வந்துடும். இது வந்து கன்று உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு எளிய ஒரு உயரிய நடைமுறைகளாகும் சார்.
1: சரிங்க சார், தென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக நம்ம அந்த பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் நிறைய விவசாயிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுவும் புதிதாகவும் இப்போ நிறைய பேர் வந்து விரும்பி தென்னைக்கு போகலாம் அப்படின்றதுக்கு ஏன்னா சந்தை ஒரு காரணமாக இருக்குது, போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்ற இந்த சூழலில் தென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரகங்கள் இருக்குது, என்ன பகுதிக்கு என்னென்ன ரகங்கள் போடலாம், தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும், அதுலேயே வந்து நம்ம ஒரு தாய்மரத்தை எப்படி கவனிச்சுக்கிறது, அந்த தாய்மரத்துலேருந்து எப்படி நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் என்ன, அந்த கன்றுகள் எப்படி உற்பத்தி பண்ணுறதன் மூலமாக நம்ம அதையும் ஒரு தொழிலாக செய்ய முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறீங்க. இது சம்மந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: என்னுடைய அலைபேசி எண் வந்து 948-93-20 மறுபடியும் 948. இதுலேயும் கூட நீங்கள் வாட்ஸ்அப் இருக்குது, அதே நம்பர் தான், அதாவது 948-93-20-948. சப்போஸ் இதில் வந்து ஏதாவது நான் கால் எடுக்க முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிடுங்க. முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்கள் விவசாயிகளிடம் நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக நன்றி.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் K.S. விஜய் செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் S. கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: பயனுள்ள தகவல்களோடும் பல்சுவை நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு உறவாடும் இது திருச்சி வானொலி.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிப்பது கே ராஜா குழுவினரின் நையாண்டி மேளம். மரங்கள் நம்முடைய மிகப்பெரிய நண்பர்கள். நம் முன்னோர் மரங்களை தெய்வமாக வழிபட்ட செய்திகளை சங்க இலக்கியங்கள் தெரிவித்தன.

மர வழிபாட்டின் தொடக்க நிலை கந்து வழிபாடு. ஒரு மரத்தின் கிளைகளை வெட்டிவிட்டு அடிமரத்தை மட்டும் நட்டு அதை தெய்வமாக வழிபடுவது கந்து வழிபாடு. அகநானூறு இந்த வழிபாட்டின் மரத்தூண் பற்றி விரிவாக விளக்குகிறது.

காலத்தில் ஒவ்வொரு நிலத்து மன்னர்களும் தங்கள் வீரத்தின் அடையாளமாக ஒரு குறிப்பிட்ட மரத்தை காவல் தெய்வமாக போற்றி பாதுகாத்தனர். இம்மரம் கடிமரம் என அழைக்கப்பட்டது. கடிமரம் என்றால் காவல் மரம் என்று பொருள். ஊரின் எல்லையில் உள்ள இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினால் அந்த நாடே அழிந்ததாக கருதப்பட்டது. முற்காலத்தில் சேர மன்னர்களின் பனை மரமும் சோழ மன்னர்களின் ஆத்தி மரமும் இதற்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்குகின்றன.

இலக்கியத்திற்கும் பின்வந்த பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருவாசகம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவை தலமரத்தின் பெருமைகளை பல பதிகங்களில் குறிப்பிடுகின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் தனது திருமுறைகளில் இயற்கை வருணனையுடன் தலமரத்தை பற்றியும் அதிகம் குறிப்பிடுகிறார். குரு அமர்ந்த மரம் குருந்தை மரம் என அழைக்கப்பட்டது. மாணிக்கவாசகர் குருந்தை மரத்தடியில் ஞானம் பெற்றதை ஞானசம்பந்தர் தன் வாக்கால் கூறுவது குறிப்பிடத்தக்கது.

கோயில்களில் இன்றும் 100க்கும் மேற்பட்ட மர, செடி, கொடி, புல் வகைகள் தலமரமாக வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றன. பல தாவர இனங்கள் தலமரமாக இருப்பதாலேயே இன்றும் அழியாமல் உள்ளன. இது நமது முன்னோரின் நம்பிக்கை. இயற்கையே இறைவன் என்பதே அதன் உள்ளார்ந்த தத்துவம். முன்னோரின் வழி நடப்போம், இயற்கையை பாதுகாப்போம்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை கே ராஜா குழுவினரின் நையாண்டி மேளம் இசைக்க கேட்டீர்கள்.

0: நேயர்களே, அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு ரசிக்க இருக்கும். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: மூன்று மணி பனிரெண்டு நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். திருநெல்வேலியைச் சேர்ந்த மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி தௌலத் இஷ்ரா உலக புத்தகத்துல, அதாவது உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. சங்ககால தமிழ் இலக்கியமான குறிஞ்சி பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 99 மலர்களோட பெயர்களை 31 வினாடிகளில் அதிவேகமாகவும் அதே சமயத்தில் பிழை இல்லாம மனப்பாடமாக ஒப்பிச்சு இந்த சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இந்த சாதனை மட்டும் இல்லைங்க, பல துறைகளில் தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த மாணவி 8 உலக சாதனைகளையும் 15 கௌரவ விருதுகளையும் பெற்று பல்துறை திறமையாளராக இருக்கிறாங்க. இந்த திருநெல்வேலியைச் சேர்ந்த தௌலத் இஷ்ராவை நாமளும் வாழ்த்தலாமே.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மூன்று மணி 18 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நேற்றைய நிகழ்ச்சிகள பாராட்டி நேயர்கள் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல் மின்னஞ்சல் கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா இவங்களுடையது. பண்பலைக்கு வணக்கம். நேற்று புதன்கிழமை அன்று 10 மணிக்கு காலை போட ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் வந்த அனைத்து பாடல்களும் சிறப்பு. 10:30 இருபட பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். ஆகா, இந்த பாடல்கள் எல்லாம் ஆடியோ கேசட்டில் கேட்ட ஞாபகம் வந்துவிட்டது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ந்து வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்களுடைய மின்னஞ்சல் இது. கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில மாவட்ட இளையோர் அலுவலர் கீர்த்தனா திருவரம்பூர் தஸ்லிம் புள்ளம்பாடி திவ்யா இவர்களின் பங்கேற்பில் நல்ல கருத்துக்களை வழங்கிய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளர்கள் கோகிலா மற்றும் திருமகள் ஆகியோருக்கு நன்றி. அவங்களை தொடர்ந்து பெரம்பலூரிலிருந்து தேவி நேற்று பொன்மாலை நிகழ்ச்சியில நல்ல பாடல்களை கொடுத்த அபிராமிக்கு வாழ்த்துக்கள். 6 மணிக்கு ஆரவாரத்தில் வந்த பாடல்களும் தகவல்களும் சூப்பர். நிகழ்ச்சியில சித்த வைத்தியத்தை பற்றி அம்மா சொல்வதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருப்போம். வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்படின்னு பெரம்பலூரிலிருந்து தேவி மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள் இருந்தாலுமே எல்லாத்தையும் வந்து பெண்தன்மை உடையதா கருதுறோம். இதுல ரெண்டு முக்கிய ஆறுகள் மட்டும்தான் பாரம்பரியமா ஆண் தன்மை கொண்டதா பார்க்கப்படுது. ஒன்னு சோன் நதி, இன்னொன்னு பிரம்மபுத்திரா. மூன்று நாடுகளை கடந்து பாய்ஞ்சு இந்தியாவோட வளமான சூழலியல் மண்டலங்களில் உன்னை பேணி வளர்க்கக்கூடிய பிரம்மபுத்திரா மற்ற நதிகளை விட சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. வடகிழக்கு இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய பல சமூகங்கள் பிரம்மபுத்திராவை ஒரு ஆண் தெய்வமாக வழிபடுது. இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1, இது இசைத்தூரல்.

0: இசைத்துறலோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை அனுப்பியிருக்கக்கூடிய வரிசையில் அடுத்து வந்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் தஞ்சாவூர்லேருந்து லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சுவையான சிறிய பழம், தோழிகள் கூறிய ஒவ்வொரு பழமும் சுவையான பழம், ஆனால் அவர்கள் கூறாத ஒரு பழம் பால் பழம். அது வேப்பம் பழம் மாதிரியே இருக்கும், அளவு நிறம் சுவை எல்லாமே அப்படிதான் இருக்கும். வெள்ளச்சர்க்கரை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ சந்தையில அந்த பழத்தை வாங்கி வந்தாங்க. அந்த காலத்தை ஞாபகப்படுத்திய தரணி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து அன்றைய காளி மலர் நிகழ்ச்சி சிறப்பு. தமிழமுதம் நிகழ்ச்சியில் ஜாஸ் சலிதையா அவர்கள் சங்ககால தமிழர்களின் உணவு வகைகளை பற்றியும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்று கூறியது சிறப்பாக இருந்தது. இதைத் தொடர்ந்து வந்த பாடல்கள் தகவல்கள் என்று அருமையாக நிகழ்ச்சியை வழங்கிய யோகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். 11 உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்களின் இனிமையான நேரலை பாடல்களை அருமையாக வழங்கிய கௌதமன் சார் அவர்களுக்கு பாராட்டுகள். 3:00 இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய தரணி மேடம் மற்றும் அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றிகள். அன்று 4:00 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில 5 என் ஒன்று சொல் அப்படின்ற நேயர்களோடு கலகலப்பா விளையாடிய அபிராமி நீலவண்ணன் மற்றும் தரணி இருவருக்கும் பாராட்டுகள். 5:00 பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களும் கவிதையும் இனிமை. 8:00 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நேயர்களின் நேரலை பாடல்கள் அருமையாக இருந்தது. 10:00 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்கள் நேரலையில் கேட்ட பாடல்கள் சூப்பர். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அபிராமி நீலவண்ணன் மேடம் அவர்களுக்கு திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த மின்னஞ்சல் தொகுப்பு தஞ்சாவூர்லிருந்து லட்சுமி அனுப்பியிருக்காங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர்.

0: கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய உலாவில்

0: வெள்ளை பாறைகளால் ஆன மலையில் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் செய்யும் பங்கைய செல்வி சமேத செந்தாமரை கண்ணன் காணும் தட்சிணாயன வாசல் திறப்பு பெருவிழாவின் நேரலை திருவல்லரையிலிருந்து.
1: கோவிந்த நாமம் ஆனந்தம் சேர்க்கும் கோலாகலம் தான் மலையெங்கும்.
2: நாளை காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட் தெப்பக்குளம் மற்றும் பெரிய கடை வீதி திருச்சி. எங்கள் தங்கம் என்றும் தங்கும்.

0: 3:38 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நம்ம பூமியில மனிதர்களாகிய நமக்கோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கோ 100 வயசை தாண்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைங்க. ஆனா கடலோட இருண்ட ஆழத்துல 400 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் அசால்ட்டா நீந்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குது. வட அட்லாண்டிக் கடலோட ஆழத்துல வாழக்கூடிய கிரீன்லாந்து சுறாக்கள் தான் அது. இந்த பூமியோட மிக வயதான முதுகெலும்பு உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல மீனவர்களோட வலையில தற்செயலா சிக்கிய சில சுறாக்களை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சுறாவோட வயது 392 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது வெறும் மீன் இல்லைங்க, கடந்து போன வரலாற்றோட வாழக்கூடிய சாட்சி அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தின ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம். இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.

0: வீதி துறையூர்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு இணைந்திருக்கின்றோம். கிரீன்லாந்து சுறாக்கள் இது 392 ஆண்டுகளுக்கு மேலானது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆயுள் எவ்வளவு ஆச்சரியமோ அதே மாதிரி கவலை அளிக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த கிரீன்லாந்து சுறாக்களுக்கு தங்களோட 100வது வயதை தாண்டின பிறகுதான் இனப்பெருக்க முதிர்ச்சி அடையுதான். அதாவது ஒரு சுறா தன்னோட அடுத்த தலைமுறையை உருவாக்க ஒரு 100 காலம் காத்திருக்கணுமா. இதனால கடல்ல மனிதர்களால தற்செயலாக அளிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு முதிர்ந்த சுறாவும் அந்த இனத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பா மாறுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் இதமான பாடல்கள் இடையிடையே தகவல்கள் உங்களின் என்ன விமர்சனங்களோடு. இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரெயின்கா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீதைலா சில்க்ஸிலே. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே,
5: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் இவங்களுடைய மின்னஞ்சல் இது. இன்று காலை 7 மணிக்கு டெக்பைட் நிகழ்ச்சியில் அலையாத்தி காடுகள் பற்றிய குறிப்புகள் யாவும் மிகச்சிறப்பு. சகோதரி எடுத்துரைத்த விதம், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கூட கரையும், அதுபோல இருந்தது வாழ்த்துக்கள். கூடவே மருத்துவ நேரத்தில் குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் விளையாடும் போது கவனமாக கவனிக்க வேண்டும். இதனை வண்ண வண்ண வண்ண பூச்சிகள் மற்றும் பேட்டரி போன்றவற்றினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் அழகாக எடுத்துச் சொன்னார் மருத்துவர். தொடர்ந்து 9 மணிக்கு மருத்துவ குறிப்பில் எலும்பு தேய்மானம் பற்றியும் அதனை பாதுகாக்கும் முறையை பற்றியும் நமது தேசிய

தேசிய கொடியை மேற்கோள் காட்டி மருத்துவர் ஐயா சொன்ன தகவல் சிறப்பு. உடலை பேணி காத்துக் கொள்வதில் உடல் பராமரிப்பிலும் உண்ணும் உணவிலும் உள்ளது என்பதனை மிக விளக்கமாக சொன்னார்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ந்து நேற்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சஜிதா பேகம் அவர்கள் எண்ணிய முடித்தல் வேண்டும் என்ற தலைப்பில் எழுத்தின் வலிமையை பற்றி சிறப்பாக பேசினார்கள். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் மேகநாதன் அவர்கள் தடுப்பூசிகளின் அவசியம் பற்றியும் அத்தனை தடுப்பூசிகளையும் நாம் போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பேசியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பேசிய தஞ்சாவூர் செந்தலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராதாரவி அவர்கள் பாரம்பரிய நெல் ரகங்களான ஆத்தூர் கிச்சடி சம்பா முதல் தங்க சம்பா, கருப்பு கவனி மற்றும் வாசனை சம்பா ஆகிய நெல் சாகுபடி பற்றியும் இயற்கை இடுபொருள்கள் மற்றும் இயற்கை பூச்சி விரட்டிகள் பற்றியும் பேசியது பயனுள்ளதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு இந்த மின்னஞ்சல தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானைக்காவிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களே, இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல்.

இன்னைக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில இதமான பாடல்களோட இடையிடையே தகவல்கள், உங்களின் என்ன கருத்துக்கள் உங்கள் இதயம் தொற்றுக்குன்னு நம்புறோம். மீண்டும் இசைத்தூரல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு வளம்பெறும். நேர்களே, நமது திருச்சி வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com, அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் நேயர்களே. இனி நாம் கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், படை வீரர்களுக்கு வாழ்த்து செய்தி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். சென்னை பூங்கா, சின்னசேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை முன்னிட்டு அவைக்கு வரும் உறுப்பினர்கள் ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட நவீன பொருட்களை அணியக்கூடாது என மக்களவை செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. உறுப்பினர்களின் தனிநபர் பாதுகாப்பிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இந்நடவடிக்கை என செயலகம் கூறியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் வேளாண் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் ஏவிசி கல்லூரியில் இதுகுறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணாக்கர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான உறுதிமொழியை ஏற்றனர். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறுதி நாள் கூட்டம் நாளை ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் கூறினார். இதில் விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண் தொடர்பான கோரிக்கைகள், குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மண்டலம் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் அரியலூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் குரலிசை, பரதம், ஓவியம், கிராமிய நடனம் உள்ளிட்ட பிரிவுகளில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மாவட்ட அளவில் 5 முதல் 8 வயது, 9 முதல் 12 வயது, 13 முதல் 16 வயது என 3 பிரிவுகளில் நடைபெறும் இப்போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மாநில அளவிலான கலைப்போட்டிக்கு தகுதி பெறுவர். திருச்சி எடமலைப்பட்டிபுதூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் டிஎஸ்பி கேம்ப், அன்பு நகர், ஆர்எம்எஸ் காலனி, கிராப்பட்டி காலனி, ராமச்சந்திரா நகர், பஞ்சப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நாளை மறுநாள் காலை 9:30 முதல் 5:00 வரை மின் விநியோகம் இராது. தேனி மாவட்டம் குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் நாளை மறுநாள் முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆடித்திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் பக்தர்களின் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை ஏற்பாடுகளையும் உரிய துறைகள் மூலமாக முழுமையாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது.

கார்டிஃபில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 30 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச தீர்மானித்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

எண்ணங்களை செயலாக மாற்றும் ஆற்றலே வெற்றியாக மலர்கிறது. உங்கள் இலக்கின் தினசரி செயல் வடிவம்தான் வெற்றியாக மாறுகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததாக மின்தடையை பற்றிய அறிவிப்பு. நாளை மறுநாள் திருவையாறு துணை மின் நிலையம் மேலத்தி திருப்பூந்துருத்தி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய திருவையாறு, கண்டியூர், ஆவிக்கரை, செங்கமேடு, காட்டூர்கோட்டை, கரூர், கீழ்பூந்துருத்தி, மேலத்திருப்புருந்துருத்தி, திருவாலம்பொழில், நடுக்காவேரி, ஆச்சனூர், வைத்தியநாதன்பேட்டை, பனையூர், கடுவேடி, தில்லைஸ்தானம், பெரும்புள்ளியூர், புனவாசல், விளாங்குடி, வில்லியநல்லூர், செம்மாங்குடி, அணைக்குடி, திருப்பழனம், திங்களூர், ராயம்பேட்டை, காரக்குடி, பொன்னாவரை, கல்யாணபுரம், புது அக்ரஹாரம், நடுக்கடை மற்றும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை மறுநாள் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: காலையில இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த நேரம் நமக்கான நேரம், உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கான நேரங்க. உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும்னா சாப்பிடுற உணவு முதல் கவனிக்கணுங்க. அதுக்காக தான் இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: இளைப்பு நோயாளிகள் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க எல்லாம் எப்படி சாப்பாடு எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல இளைப்பு நோயாளிகள் வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரியே சாப்பிடணும். தண்ணியும் சூடாவே குடிக்கிற அளவுக்கு சூடாவே குடிக்கணும். ஆறுன தண்ணியோ இதெல்லாம் சாப்பிடுறப்ப அவங்களுக்கு இளைப்பு நோய் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மூச்சு விடுறதுக்கு. அவங்க எல்லாமே கொஞ்சம் சூடான தண்ணியே குடிக்கலாம். தண்ணிய குடிக்கிறப்ப ஒரு சிட்டிகை மிளகுத்தூளும் கொஞ்சமா சீரகமும் போட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியவே அவங்க நாள் முழுக்க குடிக்கலாம். இந்த இளைப்பு அதிகமா இருக்கிறப்ப இந்த மாதிரி குடிச்சிட்டா கொஞ்சம் இதமா இருக்கும், இளைப்போட தீவிர தன்மையும் குறையுங்க. இவங்க தூதுவளை இருக்கு இல்லையா, அதோட இலைய சாறு எடுத்து அதோட தேன் கலந்து குடிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆடாதோட இலை இருக்கு இல்லையா, அந்த இலை சாறு ஒரு 10 ml. ஆடாதோட இலை வந்து எல்லா இடத்துலயுமே பொதுவா கிடைக்குங்க, கிடைக்காதவங்க கீரைக்காரங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கொண்டு வருவாங்க. அதுல ஒரு 10 ml எடுத்துக்குங்க, அதை நல்லா சாறு எடுத்துக்குங்க. 10 ml சாறு எடுத்தீங்கன்னா 10 ml தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா சளி எல்லாம் வெளியில வந்துடும், அந்த இளைப்பு வந்து கண்டிப்பா குறைஞ்சு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்காதுங்க. இது எல்லாருமே பண்ணி பாருங்க. அதே மாதிரி பூண்டு வந்து ரசமாவும் வச்சு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே வேக வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 10 பல்லு பூண்டு கண்டிப்பா எடுத்துக்கிட்டோம். இவங்க வந்து குளிர்ச்சியான காய்கள்.

0: அதாவது நீச்சத்து மிகுந்த காய்கறி அதெல்லாம் அவங்க எடுக்க வேண்டாம். இளைப்பு இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அந்த நோயை, அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். சாப்பாடுன்னு எடுக்கிறப்ப ஈஸியா செரிக்கிற மாதிரி உணவுகளை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கணும். இளைப்பு நோய் இருக்கிறப்ப கடினமான உணவுகள், அதாவது அசைவ உணவுகள், செரிப்பு தன்மை லேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். மூச்சு விடுற சிரமம் இருக்கிறப்ப கஞ்சி, இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தூதுவளை ரசம் சாப்பிடலாம், மிளகு ரசம், பூண்டு ரசம். ஆனா ரசத்துல கண்டிப்பா மிளகாய கம்மி பண்ணி கொடுத்துட்டு வந்தா இவங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் வந்து குறையுங்க. இது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அருகில் உள்ள சித்த மருத்துவங்களுக்கு போனீங்கன்னா அங்க வந்து தூதுவளை நெய், ஆடாதொடை மணப்பாகு, அது மட்டும் இல்லாம சுவாசகுடோரி மாத்திரைன்னு தருவாங்க. இதெல்லாம் அவங்களோட இளைப்பு நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வாவே இருக்குங்க. ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க அருகில் உள்ள சித்த மருந்தகங்களை போய் பார்த்து உங்களுக்கான மருந்தை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: இளைப்பு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நம்ம திருச்சிராப்பள்ளி சமயபுரம் எஸ்ஆர்வி பள்ளியில் நாளையும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்களில் மாணவர்களின் திறன் மேம்பாட்டினை வளர்க்கும் படைப்பாக்க பயிலரகங்கள் தலைமைத்துவ பயிற்சிகள் நாளை காலை 10 மணிக்கு சமயபுரம் பள்ளி வளாகத்தில் தொடங்குது. மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமைக் கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு

பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில்

0: யைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத்

சுரேஷும் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேர்களின்

0: கிரையான் கேட்டீர்கள். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் செந்தில்.
1: மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு திட்டங்களையும் செயலாற்றி வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு உணவு பதப்படுத்தல் துறையை மேம்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் PMKSY திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர்களுக்கு மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து புதிய சாதனை படைக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் மக்கள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல் உத்தரவு வரன்முறைப்படுத்தி, பட்டா கலைஞர்களின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வேண்டி, தொழில் கடன் உதவி, முதியோர் உதவித்தொகை மற்றும் வேலைவாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய 718 கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு அனைத்து துறை அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணி மேற்கொண்டார். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களுக்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அதிகாரிகள் கிராமங்களுக்கு நேரடியாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் பட்டா மாற்றம், முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் கார்டு போன்ற கோரிக்கைகளை குறித்து மக்களிடமிருந்து மனுக்களாக பெறப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணுதல் மூலம் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதன்படி கடையநல்லூர் வட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதற்குட்பட்ட பகுதிகளில் நியாயவிலைக் கடைகள், அரசு பள்ளிகள், சுகாதார நிலையங்கள், அம்மா உணவகம் உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சியர் நேரடியாக ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இங்குள்ள குற்றால அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல சில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து சீசன் காலங்களில் குளித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் சீசன் துவங்கி களைகட்டி காணப்படுகிறது. அந்த வகையில் குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீசன் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி முதன்முறையாக சுயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது. தென் தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் இவ்வாலயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கோவில்களில் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நீண்ட நாட்களாக

0: திருமணம் கைகூடாத இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 150 மேற்பட்ட திருமணம் ஆகாத இளம் பெண்கள் இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஹோமத்தில் பங்கேற்றனர். வேத விற்பனர்களும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமத்தை நடத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெறும். இவ்விழாவை காண நாட்டின் பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சங்கர நாராயண சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் 18 வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் துவங்கும் விழா 28 சிகர நிகழ்ச்சியாக ஆடி தபசு திருவிழா நடைபெறும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030 இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர்

0: வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க விருத்தாச்சலம் நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறது ஈரக்கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரித்து சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரித்து வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவு மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே 100க்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷ்

0: 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. நான்காவது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரல்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மீனில் மதிப்பு கூட்டல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி அவர்கள்.
2: கா புனாக்கா,
3: என்ன காமாச்சு இந்த பக்கம்?
2: சும்மா தான், தினமும் பிள்ளைகளுக்கு தீனி ஏதாவது செஞ்சு தரணும், அதான் எதை செய்யறது என்ன செய்யறதுன்னு ஒரே யோசனையா இருக்குக்கா.
3: அட, நல்ல சத்தான உணவு பொருள் செஞ்சு கொடுக்க வேண்டியதுதானே.
2: கடலை, பொட்டுக்கடலை, ராகி மாவு, இதுல எல்லாம் விதவிதமா பொருளை நானும் செஞ்சு கொடுக்கறேன். ஆனாலும் பாருக்கா, பிள்ளைங்களுக்கு நல்ல டேஸ்டா வேணுமா, எங்க போறது நீயே சொல்லுக்கா.
3: காமாச்சி, இப்பெல்லாம் பிள்ளைங்க ஒரே மாதிரியான உணவை விரும்புறதே கிடையாது, விதவிதமா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கடையில விக்கிறது தான் நல்ல டேஸ்டா இருக்குதுன்னு அதை வாங்கி சாப்பிடுறாங்க. போ,
2: அப்படிதாக்கா ஆச்சு இன்னைக்கு நிலைமை.
3: அதை நாம மாத்தணும் காமாச்சி.
2: எப்படி?
3: நம்ம பகுதியில கிடைக்கிறத வச்சே பல விதவிதமான பொருளை விதவிதமா செய்யலாமே.
2: என்னக்கா, பக்கத்துல மீன் தான் இருக்குது, மீன்ல குழம்பு வைக்க தெரியும், வறுவல் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு வேற என்னக்கா தெரியும்?
3: காமாச்சி காமாச்சி, மீன்ல கட்லட்டு, பாப்கார்னு, பிரியாணின்னு சத்தான உணவு பொருளை நாம வீட்லயே செய்யலாம். கூடவே மீன்ல அதிகமா புரதமும் இருக்கு, இத விட உனக்கு வேற என்ன சத்தான உணவு பொருள் கிடைச்சிரும்னு நினைக்கிற?
2: அப்படியாக்கா, இது தெரியாம போச்சு.
3: இது மட்டும் இல்ல, கடல்ல இருந்து கிடைக்கிற கடல் பாசியிலயும் அதிக அளவு சத்து இருக்குதான். ஏன், இறால்ல கூட தின்பண்டம் நிறைய செய்யலாம்.
2: சரிக்கா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
3: பக்கத்து வீட்டுல இருக்கிற கண்மணி சொன்னான். ஏன்னா கண்மணி மீன்ல என்னென்ன உணவு பொருள் தயாரிக்கலாம், அதை எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிற பயிற்சியை எடுத்துக்கிட்டாலாம்.
2: அப்படியா, நான் கூட இத பத்தி தெரிஞ்சுக்கணும்க்கா.
3: தாராளமா தெரிஞ்சுக்கலாம் காமாச்சி. ஏன்னா நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா சமீபத்துலதான் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி அவங்க கிட்ட மீனை பத்தின பல தகவல்களை நல்ல விவரமா கேட்டு இருக்காரு. பிளே பண்றேன், நீயும் கேளு.
2: சரிக்கா.
4: வணக்கம் நேயர்களே. பொதுவாக மீன் அப்படின்னா

0: அதை பதப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து தெரிந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட மீன் பொருள் அப்படின்னா அது வந்து கருவாடு தான். ஆனால் கருவாடு தவிர மீனில் வந்து நிறைய மதிப்பு கூட்டலாம், அதில் வந்து நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அதை பற்றி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு விமலா தேவி வந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: கருவாடு தவிர மீனில் வந்து என்ன மாதிரியான மதிப்பு கூட்டல் செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: பொதுவாக மீன் அப்படின்னாலே வந்து குழம்பு வைக்கிறத பற்றி தெரியும், வறுத்து சாப்பிடுவோம். இதுக்கு தாண்டி நம்ம வந்து எதுவுமே வீட்டளவுக்கு நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம். அதை தாண்டி நம்ம அந்த சிக்கன் தான் முக்கியமாக எல்லாரும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல கூட மீனை கம்பேர் பண்ணுறப்ப சிக்கனுக்கு தான் ரொம்ப அந்த டேஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மீன் பாப்கார்ன் அப்படின்னு ஒன்று செய்யலாம். மீன் பாப்கார்ன் அப்படின்னா நீங்கள் மக்காச்சோளத்தில் பாப்கார்ன் செய்கிறது கிடையாது. அதாவது குட்டி குட்டியாக மீனை வந்து துண்டு துண்டு, அதாவது மீனில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து எடுத்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து உருண்டை உருண்டை மாதிரி பண்ணி, இப்போ பஜ்ஜி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பஜ்ஜி மாவில் முக்கி நம்ம வந்து போட்டு கொடுத்தா அதுதான் மீன் பாப்கார்ன். அந்த மாதிரி கொடுக்குறப்ப பிள்ளைங்க வந்து என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்து சாப்பிடுவாங்க.
0: அதே மாதிரி சின்ன சின்னதாக இருக்குமா,
1: சின்ன சின்னையாக உருண்டை உருண்டையாக நம்ம அந்த குலாப் ஜாமுன் சைஸ்லேயோ இல்லை அதுக்கும் சின்னதாகவும் நம்ம வந்து வேறு வேறு ஷேப்பில் கூட குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது மோல்டு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். மீன் ஷேப்பு, காளான் ஷேப்பு, அந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச ஷேப்ஸ்லாம் வந்து செஞ்சு நம்ம அந்த குழந்தைங்க கொடுக்குறப்ப குழந்தைங்க ஆச்சரியாக சாப்பிடுவாங்க. இதை தாண்டி மீன் கட்லெட்டு, நார்மலாக கடையில் வந்து வெஜ் கட்லெட்லாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி மீன் இதே மாதிரி தான் வேக வச்சு முள்ளெல்லாம் தனியாக எடுத்துட்டு அந்த சதப்பகுதியை எடுத்து மீன் கட்லெட்டில் உருளைக்கிழங்கு மற்ற ஏதாவது காய்கறி சேர்க்கணும்னா அந்த காய்கறியும் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுக்கிறப்போ மீன் வாடை அதிகமாக வராது, ஆனால் டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்கும். குழந்தைங்களும் வந்து இப்போ சாஸ் தொட்டு சாப்பிட்றது தப்புன்னு சொல்கிறோம், இருந்தாலும் குழந்தைங்க வந்து இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்ற அந்த பழக்கத்துக்கு வந்துடுறாங்க. அதனால் சாஸ் தொட்டு சாப்பிட்டாலும் அதை தாண்டி அதிகமான நற்குணங்கள் உள்ள ஒரு சத்தான உணவாக நம்ம வந்து அந்த கட்லெட்டை நம்ம கொடுக்கலாம்.
0: இதில் வந்து அந்த சோளமாவு இதெல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுறாங்களே, இப்போ ஏன்னா கட்லெட்னா அதுக்கு வந்து அது அது வடிவம் பெறுவதற்கோ இல்லை அது உண்பதற்கு ஏற்ற வகையில் மாற்றும் போது அதில் வந்து ஏதாவது ஒரு மாவு,
1: சோள மாவு மாதிரி கொடுக்கறது கிடையாது. நம்ம பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு இருக்கே, உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்க்குறப்பே அந்த ஷேப் நமக்கு வந்துடும்.
0: பாப்கார்ன்லேயே அதே மாதிரியா?
1: பாப்கார்னில் வந்து நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி பஜ்ஜி மாவில் கலந்து டிப் பண்ணி இப்படி முக்கி போட வேண்டிதான். இது கட்லெட்டில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்ப்பீங்க, எல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து முட்டையை நல்லா அடித்து வச்சு அந்த முட்டையில் ஒரு டிப் பண்ணுவீங்க, ஒரு முக்கு முக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஸ்க் இருக்கு இல்லையா, ரஸ்க்கு தூளை அரைச்சி வச்சு அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து வறுத்து எடுக்கிறப்போ அதோட கலரும் மாறும், உடையவும் உடையாது, வெளியில் இருக்க கோட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ், அந்த மொறுமொறுப்பு தன்மையும் கொடுக்கும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை, மவுத் ஃபீல் இதெல்லாம் வர்றப்போ ஆசையாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பீஸா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுலேயுமே மேலே சும்மா இந்த சிக்கன் வச்சுலாம் தராங்க இல்லையா பீஸாவில், ஸோ டாப்பிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்தக்கு பதிலாக மீனை வந்து மேலே டாப்பிங்காக கொடுக்குறோம், இறாலில் டாப்பிங்காக கொடுக்குறோம். அதே இது அந்த பேஸை வந்து மைதாவில் பண்ணாமல் கோதுமையில் பண்ணுறோம். அப்போ டோட்டலாகவே வந்து அது ஒரு நல்ல ஒரு உணவாக மாறிடுது,
0: ஒரு சத்துள்ள உணவு
1: உணவாக மாறிடுது. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எதையோ கொடுக்குறோம், அந்த பசிக்குதுன்னு கேட்குறப்போ ஸ்நாக்ஸ்ன்னு கேட்குறப்போ ஒரு சத்தில்லாத உணவாக கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு இல்லாமல் தாராளமாக சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். ஒன்று ரெண்டு பீஸ் அதிகமாக சாப்பிட்டாலும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை, சந்தோஷம்தான் படுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உயர்தர சத்தான உணவாக வந்து நம்ம கொடுக்கலாம்.
0: பொதுவாக இந்த பீஸாலாம் ஒரு துரித உணவு, அது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி அதை நல்ல நமக்கு ஏற்ற உணவாக மாற்றுவதற்கான வழி.
1: அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைங்க நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த நூடுல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செய்கிற நூடுல்ஸை பண்ணி மீனோ ராலோ இல்லை நண்டையோ சதப்பகுதி மட்டும் எடுத்து கடைசியில் அந்த முட்டையை போட்டு பரட்டுற மாதிரி இது போட்டு பரட்டலாம். பரட்டி கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இது மீன் ராலு நண்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ கடலில் கடற்பாசின்னு கிடைக்கும். ஸோ அந்த கடற்பாசியை கூட நம்ம சேர்த்து கொடுக்கலாம். அந்த கடற்பாசிக்கு அப்படி என்ன நல்ல குணம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகம், நார்ச்சத்து அதிகம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து கண்டதையும் சாப்பிட்டுட்டு மோஷன் சரியாக போகாது, அந்த பிரச்சனையிலிருந்து இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணவை எப்பயுமே அதான் சொல்லுவாங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் நான்வெஜில் எல்லாமே அதாவது மீனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் புரதம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஃபைபர் வந்து குறைவாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி கடற்பாசியை நம்ம உணவில் சேர்க்குறப்போ தேவையான ஃபைபரும் நார்ச்சத்தும் கிடைக்கும். அப்போ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் அதாவது சரியாக மோஷன் போகாமல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீரும்.
0: கடற்பாசி பத்தி சொன்னீங்க, இது எப்படி விற்பனையில கிடைக்குதா, என்ன மாதிரி ரூபத்துல கிடைக்குது, அதை பத்தி சொல்லுங்களா.
1: இப்ப கடற்பாசி வந்து ராமநாதபுரம்

ஏரியாலையெல்லாம் வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க, பண்ணி ட்ரை பண்ணி சேல் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே ரிசர்ச் ஆராய்ச்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது. கடற்பாசிலேருந்து எடுக்கிற அந்த அகார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா ஜெல்லிலாம் செய்வாங்க. ஸோ அந்த ஜெல்லிக்கு பேஸாக பண்ணுறதே வந்து இந்த கடற்பாசிலேருந்து எடுக்கிற ஒரு பொருள், ஒரு கெமிக்கல்னு சொல்லலாமே, ஒரு மூலப்பொருள்னு சொல்லலாம். ஸோ அதை எடுத்து தான் அந்த ப்ராடக்டை வந்து செய்கிறாங்க.

0: ஸோ அந்த ஜூஸில் கடற்பாசை சேர்த்து குடிக்கிற ஜூசஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கைட்டோசன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது, ராலோட தலைப்பகுதியிலிருந்து எடுக்கிற, இந்த வேஸ்ட் போடுறாங்க இல்லையா, அந்த வேஸ்ட்லேருந்து எடுக்கிற ஒரு வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளுக்கு நிறைய நற்குணங்கள் இருக்குது. எந்த மாதிரினா, நம்ம உடல் எடை குறையிறதுக்கான ஒரு வேதிப்பொருள்லாம் அதில் இருக்குது. ஸோ அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளோட ப்ராடக்டில் நம்ம சேர்த்து செய்கிறப்போ, இந்த மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்க எல்லாருமே அதை சாப்பிட்றப்போ உடல் பருமன் வந்து குறையுது.
1: என்ன பேர் சொன்னீங்க?
0: கைட்டோசன். அது வந்து ராலோட ஷெல்லில் இருந்து கைட்டோசன் சொல்லி அது ஒரு வேதிப்பொருள். இப்போ வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த கைட்டோசன்ன்ற வேதிப்பொருளை வந்து, அது வந்து தண்ணியில் கரையாது, தண்ணியில் கரைக்கக்கூடியதாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ரிசர்ச்சஸ்லாம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இந்த குழந்தைங்க கலந்து குடிக்கிறதுக்கு இந்த சத்து மாவு எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, சத்து மாவில் சேர்க்கறது, அதுக்கப்புறம் சூப்பு வகைகளில் சேர்க்கறது, ட்ரிங்க் வகைகளில் சேர்க்கறது, மற்ற மாதிரியான கிரேப் ட்ரிங்க்கு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்ஸ்லாம் விற்கும், அந்த மாதிரியானதுலாம் சேர்த்து குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அதிகமான உடல் எடையோடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் பேசிக் ரிசர்ச்சஸ் போயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டேஜில் இருக்குது.
1: இது ரெண்டும் கொஞ்சம் புதிய செய்திகளாக இருக்குது, இந்த கடல் பாசி சீவீடு அப்படின்னு. அது சில பேர் வந்து கடலில் இல்லாமல் கொஞ்சம் வீட்லேயே கூட சில பேர் செய்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாயவரம் பக்கத்தில் கூட ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அது மாதிரி செய்கிறாங்களா எப்படிங்க?
0: கடற்பாசின்றதே கடலோரமாக இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான கண்டிஷன் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு செயல்படுத்தும்போது ரொம்ப கஷ்டம். அதுவே இன்னும் ஃபுல்லாக ரிசர்ச்சஸில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கடலோரம், கடலோர பகுதிகளில் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கான கிராஃப்ட் கல்ச்சர் சிஸ்டம் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து
1: ஆர்டிஃபிஷியலாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள்
0: பண்ணுறது வாய்ப்பு இல்லை சார்.
1: ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு புழக்கத்தில் இருக்குதா அப்படின்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு.
0: அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் ஆல் ஓவர் எல்லா இடத்துக்குமே சப்ளை ஆகுது. இப்போ எங்களுக்குமே நாங்கள் அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த ஜூஸில் பயன்படுத்துறது வந்து அந்த கைட்டோசன் தான் சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: மீனை வந்து அது மாதிரி எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரிலாம் எதுவும் பழக்கத்தில் இல்லை இல்லையா?
0: மீனில் வந்து ஜூஸ் போடுறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ மீன் பவுடராக பண்ணி தான் நம்ம அந்த ஜூஸில் ஆட் பண்ணணும். என்ன ஆகுதுன்னா, அந்த பவுடராக பண்ணுறப்போ கருவாடோட ஸ்மெல் வந்துடும். ஸோ மக்கள் வாங்கி குடிக்கிறப்போ அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறப்போ கப்புன்னு கருவாடோட ஸ்மெல் அடிச்சிரும். அதனால் யாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி ஜூஸ் ஐட்டம்னு போனாலே நம்ம வந்து இந்த சீவீடு கைட்டோசனு அந்த மாதிரி போகிறோம். கைட்டோசனை விட சீவீடு தான், கடற்பாசி தான், கடற்பாசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து ஜூஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் குர்குரையெல்லாம் விற்கிறாங்க இல்லையா. ஸோ குர்குரையில் வந்து நம்ம என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ன், அதாவது சோளம், சோள மாவு தான் வந்து 70%. மீதி இருக்கிற 30%ல வந்து கடற்பாசியோட பவுடரை நம்ம போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளேவருக்கு தேவைப்படுற தக்காளி ஃப்ளேவராக இருக்கட்டும், சால்ட் ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை ஸ்பைசி ஃப்ளேவராக இருக்கட்டும், காரத்துக்கான ஃப்ளேவராக இருக்கட்டும், மட்டும் போட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்றதுக்கான டெக்னாலஜியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். செங்கை ஃபுட்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி இப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்திருக்காங்க, பண்றதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் சீக்கிரமா அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார்.
1: இந்த பஜ்ஜி அதை பத்தியே நீங்க ஓரளவு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு உணவு, அதாவது நேரடியாக மீனை வந்து அப்படியே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். நான் வந்து நிகழ்ச்சியை துவங்கும் போது பார்த்தீங்கன்னா, மதிப்பு கூட்டல் அப்படின்னா அந்த மீனை வந்து வேற ரூபத்தில், அதாவது மீனை உடனடியாக பயன்படுத்தாமல் கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதை வந்து பதப்படுத்தி பயன்படுத்துகிற ஒரு தொழில்நுட்பமாக நினச்சி, கருவாடு தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். பதப்படுத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்னென்ன ஆராய்ச்சிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்களேன்.
0: மீனை பதப்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது டீப் ஃப்ரீசிங் பண்ணுறாங்க சார். டீப் ஃப்ரீசிங்னா -18°C வந்து வருஷக்கணக்கில் வைப்பாங்க, வச்சு நம்ம வந்து அதுக்கப்புறம் தாவ் பண்ணி, அதாவது உருக்கி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, கோல்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பதப்படுத்துதலை வந்து இப்போ இருக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்க நாகப்பட்டினம் பக்கத்தில் கடல் இருக்குது, அந்த கடலில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த பதப்படுத்தினு சொன்னாலே அதை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. மீனே கிடைக்காத இடத்துக்கு வேணால் அது போகிறப்போ அதை வந்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு கண்ணில் தெரியும். இங்கே பதப்படுத்தினேன்னு சொன்னாலே அதை வாங்க மாட்டாங்க. கருவாடு வேற, கருவாடு வேற வேற மாதிரி பதப்படுத்துறது, அதோட டேஸ்டே மாறிடும். ஆனால் இது அப்படின்றது ஒரு பழைய மீனுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க போயிடுறாங்க. இதே இது பதப்படுத்துறது, இப்போ இந்த கட்லெட்டே சொன்னேன் இல்லையா, அதை வந்து அந்த கோட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அந்த கோட் பண்ணி லைட்டாக ஒரு ஃப்ரை, அதாவது ஒரு 5 seconds மட்டும் எண்ணெயில் போட்டு, அதுக்குன்னு டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் எண்ணெயில் போட்டு அந்த 5 seconds எடுத்து பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க -18°C. அது வந்து எந்தெந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு போகும் அப்படின்னா, மீனே கிடைக்காது அந்த மாதிரியான கண்ட்ரீஸ், இல்லைனா டக்குன்னு அவங்களுக்கு குக் பண்ண டைமே இருக்காது, எடுத்தோம் குக் பண்ணணும் அப்படின்னு தேவைப்படும் இல்லையா. ஸோ

0: இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு போனோடனே டக்குன்னு அவங்க எண்ணெயை சூடு பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பதப்படுத்தல் பண்ணலாம். இன்னொரு டெக்னாலஜி ரிட்டார்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சார். அந்த ரிட்டார்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹை ப்ரெஷரில் அப்புறம் ஹை டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில், அதாவது 121 டிகிரி செல்சியஸில் 15-18 PSI ஒரு 10 மினிட்ஸில் வந்து பதப்படுத்துவாங்க. பதப்படுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வைக்கிறப்ப இப்போது பிரியாணி வைக்கிறோம், பிரியாணி இறால் பிரியாணி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே அந்த பேக்கெட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு அதை வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடணுன்னு நினைக்கிறப்ப ஜஸ்ட் அதை ஒரு தண்ணியில், சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு டக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி கட் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். அதில் குழம்பு செய்கிறாங்க, சூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் காலேஜில் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம், சூப்பு பிரியாணி குழம்பு இறால் தொக்கு இதெல்லாம் பண்ணலாம். அதை தாண்டி தான் நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பதப்படுத்தினதில் தான் ஊறுகா, மீன் ஊறுகா, இறால் ஊறுகா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எப்பயுமே இறால் ஊறுகாக்கு வந்து எப்பயுமே டிமாண்ட் ஜாஸ்தி அந்த டேஸ்ட்டுக்கு.
1: அதான் அப்போ ஊறுகாய் பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். அதை பதப்படுத்துவது எப்படிங்க, மற்ற ஊறுகாய் நம்ம செய்கிறோமே வீட்டில் அது மாதிரி தானா, இல்லை இதில் என்ன மாதிரியான ஒரு நுட்பம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? மீன் ஊறுகாய் வீட்லேயே செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: ட்ரைனிங் வந்து நடக்கும் சார். அந்த ட்ரைனிங்கில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் டெக்னாலஜி எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ண போகிறது இஞ்சி பூண்டு சார். இஞ்சி வந்து இப்போ 100 கிராம் போடுறோம் அப்படின்னா ஒரு 75-80 கிராம் வரைக்கும் பூண்டு போடலாம். அதை தாண்டி மற்றதெல்லாம் நம்ம வறுத்து போடுறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வறுத்து போடுவோம். மசாலாலாம் கறி மசாலா ஆட் பண்ணுவோம், மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி போடுவோம். அரைக்கிறப்ப வந்து தண்ணியை ஊற்றாம அரைக்கணும். அரைச்சிட்டு ஃபுல்லாக மை மாதிரி, அதாவது ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி குறை குறைன்னு அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எண்ணெய் சூடு பண்ணி ஒவ்வொன்றா போட்டு வதக்கணும். பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லா மசாலாவும் போடணும். அப்புறம் அது பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ராலை சேர்க்கணும். ராலை சேர்க்குறப்ப இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராலை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருவோம். சுத்தம் பண்ணி மஞ்சளும் உப்பு மட்டும் போட்டு பிரட்டி வச்சுருவோம். பிரட்டி வச்சுட்டு முதல் வறுத்து எடுத்துருவோம். வறுத்து எடுத்துட்டு தான் இந்த கடைசியில் இந்த எல்லாத்தையும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த ராலை போடுவோம்.
1: இப்போ இந்த ஊறுகாய் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் மற்ற ஊறுகாய் தயாரிக்கிற அதே விதம் தான். ராலை மட்டும்
0: வறுத்து போடணும்.
1: வறுத்து போடணும்,
0: முன்னாடி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து போடணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு செயல்படுவேன்.
1: எவ்வளோ நாள் இருக்குங்க?
0: இருக்கும் சார், 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்.
1: மீன்லையும் அதே மாதிரி பண்ணலாம்.
0: மீனும் இதே ப்ரொசீஜர் தான்.
2: என்னக்கா மீனை கருவாடாக்கலாம், எனக்கு அதான் தெரியும். மீன்ல கட்லட்டு, பாப்கார்னு, பிரியாணி, இறால் ஊறுகாய், இப்படி விதவிதமா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க போல.
3: ஆமா காமச்சி, பின்னென்ன நாமளும் செய்ய ட்ரை பண்ணுவோமே.
2: சரிக்கா, மீன்ல பல வகை இருக்குது. எந்த மீன்ல கட்லட் செய்யணும்? ஏன்னா மீன்ல முள்ளு அதிகமா இருக்கும் இல்லக்கா, அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம்.
3: ஓ, சந்தேகத்தை நிவர்த்தி செய்யதான் அதையும் நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா கேட்டிருக்காரு. நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S. விமலாதேவி அவங்க கிட்ட. இது மட்டும் இல்ல காமாட்சி, மீன்ல சூப்பு எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து கேள, இப்பதான் உனக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாங்கிற ஐடியா வரும்.
2: ஓகேக்கா.
1: நிறைய மதிப்பு கூட்டிய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ ஒரு பாப்கார்ன் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மீன் ரகம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆராய்ச்சிகளும் எதுவும் இருக்கா? ஏன்னா மீனில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் மாங்காய் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் போடுறதுக்குன்னு ஒரு மாங்காய் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மீன்லேயும் இது மாதிரி ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மீன் நல்லா இருக்கும், ஒரு பாப்கார்ன் செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும், கட்லெட் பண்ணுறதுக்கு இது மாதிரி நல்லா இருக்கும், அது மாதிரி எதுவும் இருக்கா?
0: முக்கியமாக குழந்தைங்கள தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்வோம். அப்படி இருக்கிறப்ப முள்ளு கம்மியா இருக்கிற மீன் எந்த மீனும் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா
1: முள்ள எடுத்துட்டு தான் போடணும் இல்லையா?
0: ஆமா, பெரிய முள்ள நடுவுல இருக்கிற மீன் முள்ள எடுத்துருவோம். உள்ள இருக்கிற, அதாவது மீன் கொஞ்சம் பெருசாகிற வாங்குறப்போ, பெரிய மீனை வாங்குறப்போ உள்ள இருக்கிற சின்ன சின்ன முள்ளு வந்தும் நமக்கு வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இதே ரொம்ப சின்ன மீனை வாங்கினோம்னா நிறைய குட்டி குட்டி முள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சூற மீன்னு சொல்லுவாங்க, மேக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மீன் பார்த்தீங்கன்னா சதைப்பகுதி நிறையாவே இருக்கும். ஸோ அந்த சதைப்பகுதியை நம்ம எடுத்து ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணலாம். கட்லட் மாதிரி மீன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிசார்ட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க, பண்ணா மீன். ஸோ அந்த மீனை வந்து யூஸ்

0: பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மோதான்னு ஒரு மீன் இருக்குது, அது பார்த்திங்கன்னா சிக்கன் மாதிரியே டேஸ்ட் கொடுக்கும். அந்த மீனெல்லாம் வந்து சிக்கன் என்ன எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மீனை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வித்தியாசம் தெரியாதாமா மோதா அப்படின்னு சொல்லிட்டு.
1: இன்னொரு விஷயம், பிரியாணி அப்படின்றது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உணவு தொழிலில் பிரியாணின்றதுக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்குது, அதுக்கான வரவேற்பு பயங்கரமாக இருக்குது அப்படின்றாங்க. எங்கேயோ படித்தேன், சென்னையில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே 2000 கோடிக்கு என்னமோ பிரியாணி விற்கிதுன்னு கூட ஏதோ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நான் படித்த ஞாபகம். ஆனால் அந்த பிரியாணியில் மீன் பிரியாணின்றது வந்து ரொம்ப புகழ்பெற்ற மாதிரி தெரியலையே, இல்லை அது அப்படி இருக்கா எனக்கு தெரியாத இருக்கு.
0: சார், இப்போது சிக்கனுனா என்ன ப்ளஸ் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். அப்போது அந்த பிரியாணியே வந்து நமக்கு வந்து வெறும் சிக்கன் இல்லாமல் சாப்பிட்டாலும் அந்த ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் ஆகும், ப்ரெசன்ட் ஆகும். அதே இது வந்து ஃபிஷ்ஷுன்றப்போ நீங்கள் அந்த ஃப்ளேவர் இறக்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த மீன் வந்து குழஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் அந்த பேச்சப் ஆகலை. அதே இது ராலில் வந்து பேச்சப் ஆகும். ரால் பிரியாணி வந்து அந்த எசன்ஸ் எவ்வளோ தான் இறங்கினாலும் அந்த இது குழஞ்சு போகாது. ஸோ அது வந்து பேச்சப் ஆகும். ஸோ அதுதான் அதில் இருக்க ப்ளஸ்.
1: அதுதான், அதனால ஒரு மீன் பிரியாணின்றது ரொம்ப மீன் பிரியர்களுக்கு வேணால் ஒத்து வரும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்ற. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னும்போது மீனில் வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் என்னென்ன மாதிரி இருக்குது, அதை வந்து எப்படி நம்ம மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், அதை பற்றி சொல்லலாம்.
0: இப்போ ஏற்றுமதியில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி வந்து ரொம்ப கம்மி தான் சார். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேல்யூ ஆடட்னாலே அவங்க வந்து ஒரே ஒரு இதில் கன்ஸ்டன்டாக நின்றுறாங்க, கருவாடோட மட்டும் அவ்வளோதான். ஸோ மற்ற வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஏற்றுமதி பண்ண முடியாமல் தான் இருக்குது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து கன்ஸ்டன்டாக நின்றது. என்ன அப்படின்னா இப்போ கட்லட்டே நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு இது பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் ரிட்டார்ட் பேக்ஸ் பற்றி சொன்னீங்க, பன்னெடுக்கு.
0: ஆமாம், பன்னெடுக்கு பை.
1: அதெல்லாம் வேணால் கொஞ்சம் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: ஏற்றுமதிக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா நிறைய ரிக்வெஸ்ட் இப்போ வருது சார் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு. இப்போ பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா, அதாவது இப்போ இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பைலட் ஸ்கேல் தான், ஒரு 6 kg தான் ஒரு நேரத்துக்கு நம்மளால் ரன் பண்ண முடியும். அதே இது வந்து 50 kg அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த மாதிரியான ரிட்டார்ட் பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வரவேற்பை பெறும். எங்கன்னா நம்ம ஃபிஷ் ப்ராடக்ட்ஸே கிடைக்காத இடத்துல வந்து வரவேற்பை பெறும். அதுவும் இல்லாமல் இப்போது ஃபாரினில் இருப்போம், இந்தியாவில் இருக்க மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கும், அப்படி அவங்களுக்கு வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அவங்கக்கிட்ட நிறைய ரிட்டார்ட்டுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது
1: சார். இந்த மாதிரி இங்கே மீன் குழம்பு அது மாதிரி தயாரிக்கிறவங்க, ஒரு பாரம்பரிய முறையில் தயாரிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ரிட்டார்ட் முறையில் செஞ்சு அந்த பேர் பிராண்டிங் பிராண்டோட கொண்டு போய் அங்கே விற்பதற்கான வாய்ப்புகள்
0: இருக்கு.
1: அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால்
0: என்னன்னா ட்ரைனிங்கோட பண்ணணும் சார், ப்ராப்பர் ட்ரைனிங்கோட. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, ரிட்டார்ட் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸ் இருந்தாலும் அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ சேலஞ்சஸ்ன்னு சொல்ல போனோம்னா, இப்போ ரிட்டார்ட் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அந்த ப்ராடக்ட்டை சும்மா அந்த கவரில் போட்டு அந்த மிஷினில் வச்சு எடுத்தால் அது அப்படியே இருக்கும் அப்படி கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங்ல அந்த ப்ராடக்ட் வெளியெடுக்கிற அதோட உண்மைத்தன்மை மாறி இருக்கக்கூடாது, குவாலிட்டி மாறி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதில் ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது மீன்ஸ் நெகட்டிவ்னா என்ன சொல்றது, ஒரு பக்குவமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொட்டிலினல் டாக்ஸன் ஒரு டாக்ஸன் இருக்கு சார், அதாவது கிளாஸ்ட்ரிடியம் பொட்டிலினம்னு சொல்லி ஒரு நுண்ணுயிரி இருக்கு. அந்த நுண்ணுயிரி வந்து அனரோபிக் ஏரியால தான் வளரும், அதாவது காற்று கம்மியாக இருக்கிற ஏரியால தான் வளரும். அப்போ அந்த கவருக்குள்ள போட்டு நம்ம அடைச்சிடும், அப்போ உள்ள வந்து காற்று ஆக்சிஜன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுல வந்து ஜாலியா வளரக்கூடிய ஒரு ஆர்கானிசம் அது. அந்த ஆர்கானிசம் நம்ம கொள்றதுக்கு தான் அந்த 3 temperature வந்து அதை நம்ம இயக்குவோம். அந்த டெக்னாலஜி பொறுத்து அந்த மிஷினை நம்ம இயக்குவோம். அப்படி இயக்குறப்போ அதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவை. அந்த சென்டர்ல அந்த ப்ராடக்ட் இப்போ ஃபில் பண்ணி வைக்கிறோம்னா அந்த சென்டர் வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் போய் ரீச் ஆனாதான் எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்டெர்லைசேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் நம்ம கொடுக்கணும். அந்த டைமிங் கொடுக்காம நம்ம ப்ராடக்ட் வந்து உள்ள வச்ச மாதிரியே வெளியே வரணும் அப்படின்றதுனால நம்ம டைமிங்கை குறைச்சோம் அப்படின்னா இந்த ஆர்கானிசம் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அப்ப அதை சாப்பிட்டா 1 nanogram இருந்தாலுமே உயிருக்கு ஆபத்தாயிடும்.
1: அது என்ன பேர் சொன்னீங்க?
0: கிளாஸ்ட்ரிடியம் பொட்டிலினம்ன்றது அந்த ஆர்கானிசத்தோட பேரு. அது ப்ரொடியூஸ் பண்ற டாக்ஸனோட பேரு தான் பொட்டிலினல் டாக்ஸன். ஸோ அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டைசேஷன் தேவை. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தே கேன்.
1: இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பதப்படுத்தப்பட்ட உடனே அது நம்ம உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நீங்கள் பண்ணிட்டு
0: இருக்கீங்க.
1: இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுடைய நம்ம தலைமை ஞாயிறு மீன்வள கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பதப்படுத்தக்கூடிய இந்த துறை, அந்த துறையில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ரிட்டோ டெக்னாலஜி

0: நான் சொன்னேன் இல்லையா, ரெட்டா டெக்னாலஜி இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் இங்கே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இறாலோட தலைப்பகுதியிலேருந்து எடுக்கிற கைட்டோசன், கைட்டோசனில் இருக்கிற அந்த கைட்டோசனை வாட்டர் சாலபிளாக மாற்றி தண்ணியில் கரையக்கூடியதாக மாற்றி அதை வந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இன்கார்ப்ரேட் பண்ணி அதுக்கான ரிசர்ச்சஸ்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெடி டு ஈட் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸிங் பண்ணால் போதும், அதை பண்ண ரெடி டு குக்கு இல்லை ரெடி டு ஈட் அந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டிஸ்ல சீவீட் இன்கார்பரேட்டட், அதாவது கடற்பாசி பூத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் குழந்தைகளுக்காகவே ரெண்டு மூணு பொருட்கள்லாம் வந்து
1: எங்களுக்கு வெளியில கிடைக்கிறது இல்லை. நான் நீங்க கடற்பாசின்னு சொன்னோன்னே அதான் எங்க கிடைக்குங்க அப்படின்னு கேட்டேன். இப்ப அதையும் நீங்க சேர்த்து ஒரு பொருள் ஒன்று செய்யற மாதிரி ஒரு ஆராய்ச்சிகள்
0: பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: சரிங்க, முக்கியமாக ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, அதாவது பயிற்சி, சரியான முறையில் ஒரு பயிற்சி இருந்து இதை செய்தால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தலை ஞாயிறு மீன்வள கல்லூரியில் என்ன மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க?
0: அதான் சார், ஒரு நாள் பயிற்சி இருக்குது, மூணு நாள் பயிற்சி இருக்குது, ஒரு வார பயிற்சி இருக்குது. ஒரு நாள் பயிற்சியில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து ரிட்டார்ட்டை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அதுக்குள்ளே வைக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறது சொல்லிக் கொடுங்க, அதுக்கு ஒரு நாள் போதும். இதே இது வந்து இல்லை எங்கள் ரிட்டார்ட்டும் தெரிஞ்சுக்கணும், பேக்கிங் இந்த கேக் எப்படி பண்ணுறது, பிரெட் எப்படி பண்ணுறது, பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த சீவீட்ஸ் போட்டு செய்கிற ப்ராடக்ட். அதில் மீன்லேயும் பண்ணுவோம், கிராப்லேயும் பண்ணுவோம், ஆனால் நான் சொன்ன மாதிரி கருவாடு வாடை அடிக்கும் நம்ம அந்த பேக்கிங் பண்ணுறப்போ. அதனால் நாங்கள் வந்து அந்த சீவீடோட கடற்பாசியோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். பேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குர்குரே அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கட்லெட்டு, பஜ்ஜி, பிரியாணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அது தனியாக சொல்லிக் கொடுப்போம். ஊறுகாய் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதை மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்குறப்போ நமக்கு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் டைம் தேவைப்படுது. மினிமம் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு 25 பேர், மேக்ஸிமம் 25 பேர், மினிமம் 5 பேர் இருந்தால் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் சார்.
1: இப்போ யாராவது உங்களை அது மாதிரி தொடர்பு கொள்கிறாங்களா, எங்கேருந்தெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு இப்போ மகளிர் சுய உதவிக்குழு நிறைய இடங்களில் இருக்கிறாங்க, அவங்க வந்து இது மாதிரி பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களா. கட்டணம் எதுவும் உண்டா? அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமாம், ஒரு நாளுக்கு வந்து 300 ரூபாய் சார் கட்டணும், மூணு நாளைக்கு வந்து 500 ரூபாய், ஒரு வாரத்துக்கு 1000 ரூபாய் சார், இதுதான் கட்டணும். இது போக நாங்கள் அவங்களுக்கு வந்து கையேடெல்லாம் கொடுப்போம். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இங்கே கிளாஸில் கவனித்ததெல்லாம் கையேடாகவே அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது உண்டு.
1: வீட்டில் போய் செஞ்சு
0: பார்த்துக்கிறதுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம்.
1: அது மாதிரி இங்கே கற்றுக்கிட்டு இப்போ எத்தனை ஆண்டுகளாக இந்த மீன் பதப்படுத்தும் துறை இங்கே செயல்படுத்துங்க, அது மாதிரி இங்கே யாராவது கற்றுக்கிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒன்று சொல்ல முடியுமா?
0: இப்போது செங்கை ஃபுட்ஸ் அவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் குர்குரே பண்ணுற எக்யூப்மெண்ட் மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் அதை பேக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. பிக்கலுக்குமே பேக் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு இல்லை, கண்டினியூஸ் பேக்கிங் மிஷின் இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்க ப்ரொக்யூர் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் வச்சு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி அவங்க வந்து தொழில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க.
1: ஊர்கா பண்ணுவாங்க,
0: பயிற்சிகள்
1: அதுக்கு கடன், வங்கி கடன் அது போன்ற வசதிகள் இருக்குன்றதை சொல்றீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணி தரீங்களா?
0: ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணி தருவோம் சார். அது மட்டும் இல்லாமல் வங்கியில இருந்து நம்ம ட்ரைனிங் நடக்கிறப்போ லாஸ்ட் டே வந்து பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. பேசுறப்போ நீங்க வந்து அதுக்கான விஷயங்களை எல்லாம் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம், அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது லோன் ஆஃபர் பண்றதுக்கு.
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன் அது தொடர்பான ஒரு மதிப்பு கூட்டல் அப்படின்னா ஏதோ மீனவர்கள் அவங்க தொடர்பான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை கூட இருக்குது. ஆனால் நான் அண்மையில் நாகப்பட்டினத்தில் ஒருத்தரை சந்திச்சிருக்கேன், அவர் வந்து எம்எஸ்சி ஏதோ படித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடை கொண்டு போய் கோழி வளர்க்குற இடங்களில் விற்ற ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் கூட ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவருக்கும் மீனவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத இருந்தது. அவர் கீழ்வேலூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து கடற்கரையில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கருவாட்டு பொருள் வீணாகுதே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டு போய் நாமக்கல்ல விற்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா எங்கெங்கயோ வித்தன்லாம் சொன்னார் அவரு. அது மாதிரி மீன்ல மதிப்பு கூட்டலாம் அது மீனவர்கள் மட்டும்தான் பண்ணுமா, இல்ல மற்ற உணவு சார்ந்த ஒரு ஆர்வம் உள்ளவர்களும் செய்யலாமா, அந்த அனுபவம் எப்படி இருக்கு?
0: மீனவர்கள் தான் இதை பண்ணணும்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். இது வந்து என்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோர் யாரா
1: அந்த சிந்தனை இருந்தா
0: யாரா இருந்தாலுமே பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து மீனவர்களை தாண்டி அடுத்தவங்க தான் வந்து நிறையா பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க. இப்போ மீன் அதிகமாக கிடைக்குது, அவங்களால

0: அதை வந்து வாங்கி மற்ற பொருட்களை செய்ய முடியும்னு பக்கத்தில் அவங்களுக்கு ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. இதில் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் மீனவர்கள் வந்து இதை செய்கிறதுக்கு. கருவாடு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வேணால் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே வச்சு காய வச்சு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய கருவாடு கடைகளை பார்க்கலாம் ஜங்ஷன்ஸ்லாம், அது மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க.
1: அதையே கூட இப்போ இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி சுத்தமாக, ஏன்னா இந்த கருவாடு வந்து சுத்தமாக இருக்கா அப்படின்ற சந்தேகமும் இப்போ எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த் கான்சியஸ் சொல்றாங்களே, அது மாதிரி ரொம்ப அந்த உணர்வு அதிகமா இருக்கும்போது அதை வந்து சோலார்ல உள்ளுக்குள்ளார வச்சு பாதுகாப்பா அந்த கருவாடாக்குற தொழில்நுட்பம்லாம் கூட செஞ்சுட்டு
0: இருக்கோம். வீட்டளவுக்கு நம்ம ஒரு சோலார் ட்ரையர் வாங்கி ஒரு 10 கிலோ கெபாசிட்டிக்கு வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம வெளியில
1: அது மாதிரி இருக்கு.
0: ஆமா இருக்கு, நம்ம வாங்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு தெரியற ஆளுங்க கிட்ட செய்யலாம், இல்ல நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஃபேப்ரிகேட் பண்ணி தரதுக்குன்னே கம்பெனிஸ் இருக்கு. நான் சொல்றது வந்து வீட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கு 5-10 kg கெபாசிட்டி இருக்கிறது வாங்கலாம். அதுக்கு வந்து மீனுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் தேவை கிடையாது, கோதுமை காய வைக்க யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தரவுகள் நீங்க தரத்துக்கு இங்க தயாரா இருக்கிறீங்க நம்ம மீன் பதப்படுத்தக்கூடிய துறையில இல்லைங்களா?
0: ஆமா சார்,
1: ரொம்ப மகிழ்ச்சியமா உங்களை சந்திச்சதுல நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்ல ஆலோசனைகள் தேவைப்பட்டால் மீன் உணவு பிரியர்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசலாம். எஸ் விமலா தேவி அவர்களை குறித்துக் கொள்ளுங்கள், அவங்களுடைய கைபேசி என 80-72-135-265. இது வந்து எஸ் விமலா தேவியோட கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 80-72-135-265. நன்றிங்க.
0: நன்றி.
2: காமாட்சி, இப்ப புரிஞ்சதா? மீன் அப்புறம் இறால்ல நாம நல்ல உயர்தர சத்தான உணவுகளை செய்யலாம். இது மட்டும் இல்ல, அருமையா சூப்பு கூட வைக்கலாம், முக்கியமா இறால் ஊறுகாய் கூட போடலாம் பாத்துக்க.
3: ஆமாக்கா, நல்ல யோசனை கிடைச்சது மட்டும் இல்லாம உடனடியா கிடைக்கிற மீன்ல இவ்வளவு மதிப்பு கூட்டு பொருட்களையும் தயார் செய்யலாம் அப்படிங்கறத நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விமலா தேவி மேடம் சொன்னதை நல்லா புரிஞ்சுகிட்டக்கா.
2: நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயாவும் நமக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டாருல்ல.
3: ஆமாக்கா.
2: சரி காமாட்சி, எப்ப பயிற்சிக்கு போற?
3: நாளைக்கே போறக்கா, அதுவும் 5 நாள் பயிற்சி எடுத்துக்க போறேன்.
2: அப்படியா?
3: ஆமாக்கா, அப்பதான் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளையும் என்னால தெரிஞ்சுக்க முடியும்.
2: அதுவும் சரிதான். நன்னீர் மீன் வளர்ப்பு பயிற்சி பத்தி திருச்சி வளங்குன்றா நீருயிரி வளர்ப்பு மையம் ஜீயபுரத்துல இந்த மாசம் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் பயிற்சி நடைபெற இருக்கு.
3: அப்படியாக்கா?
2: ஆமா.
3: இதுக்கு ஏதாவது பயிற்சி கட்டணும்?
2: பயிற்சி கட்டணும் 500 ரூபாய், மதிய உணவும் இருக்கு, பயிற்சி சான்றிதழும் கொடுத்துருவாங்க.
3: அப்படியாக்கா?
2: இந்த அலைபேசி என்ன சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. 9-7-9-0-5-9-7-6-0-2. எங்க சொல்லு பாக்கலாம்.
3: 9-7-9-0-5-9-7-6-0-2. சரியாக்கா?
2: கரெக்டா சொல்லிட்ட போ.
4: நிகழ்ச்சியில் இனி
5: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள் மற்றும் விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். தரமான விதையானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விதை சான்றளிப்பு தரத்திற்கு ஏற்ற புற தூய்மை, மரபு தூய்மை, முளைப்பு திறன் மற்றும் விதையின் நலத்துடன் கூடிய வீரியமும் கொண்டிருக்க வேண்டும். விதையின் புற தூய்மை என்பது குறிப்பிட்ட பயிர் விதையை தவிர பிற பயிர் விதைகள், களை விதைகள் மற்றும் இதர தேவையற்ற பொருட்களின் கலப்பு இல்லாமல் தூய்மையானதாக இருத்தல் வேண்டும். திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் முளைப்பு திறன் குறித்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு முடிவுகள் தபால் மூலமாகவோ, மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ வழங்கப்படுகிறது. ஆகையால் திருவாரூர் மாவட்டம்

0: விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள விதைகளின் தரத்தை அறிய பணிவிதை மாதிரிக்கு 80 ரூபாய் கட்டணத்தை நேரிலோ அல்லது மணியார்டர் மூலமாகவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், 15B பெரிய மில் தெரு, விஜயபுரம், திருவாரூர் என்ற முகவரிக்கு அனுப்புமாறு மூத்த வேளாண்மை அலுவலர் தெரிவிக்கின்றார்.
1: உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாளை தொடங்கி வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். சென்னை பூங்கா, சின்னசேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். நாட்டில் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்கள் இருந்தபோதிலும் இந்த ஆண்டு 376 மில்லியன் டன் உணவு தானியங்களும் 377 மில்லியன் டன் தோட்டக்கலை விளைபொருட்களும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மண்வள பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 1657 அறிவியல் குழுக்கள் 728 மாவட்டங்களை சென்றடைந்து குறிப்பாக எல்நினோ பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் 1 கோடி விவசாயிகளுடன் கலந்துரையாடியதாக சுட்டிக்காட்டினார். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயனடைந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% இருந்த பாதுகாப்பு திட்டத்தின் பயனடைந்தோரின் எண்ணிக்கை தற்போது 68.4% பேராக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் வேளாண் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். நடந்தாய் வழி காவேரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இத்திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 குறித்த சிறப்பு கலந்தாய்வு மற்றும் விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையாளர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசு துறைகளின் பொது தகவல் அலுவலர்கள், மேல்முறையீட்டு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு கருத்தரங்கம் ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படைவீரர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பட்டா திருத்தம், நில அபகரிப்பு, பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 13 மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சித்தலைவர் அவற்றின் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஜோலாப்பேட்டை நகராட்சிகளில் அதிக அளவில் விபத்து ஏற்படக்கூடிய பகுதிகளை ஆட்சித்தலைவரும் காவல் கண்காணிப்பாளரும் இணைந்து பார்வையிட்டு உயர் கோபுர மின்விளக்கு பொருத்தவும், பிரிவு சாலைகளில் வேக தடை அமைத்து எச்சரிக்கை பலகைகள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை, மாவட்ட மகளிர் அதிகார மையம் சார்பில் குழந்தை திருமண தடுப்பு கண்காணிப்பு குழு உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் இல்லங்களிலிருந்து இணையதளம் வாயிலாக சுய கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக படிப்படியான விளக்கங்களுடன் கூடிய வழிகாட்டு காணொலி தேசிய தகவல் மைய தூத்துக்குடி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்தார். திருவரம்பூர் துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் திருவரம்பூர், மலைக்கோவில், டி நகர், சோழமாதேவி, காவேரி நகர்,

0: சூரியூர், வஉசி நகர், கூத்தைப்பார் ரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நாளை மறுநாள் காலை மணி 9:30 முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் பெறாது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் வரும் 20 தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. உறையூர் அருள்மிகு கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் நாளை நடைபெறும். ஜகார்த்தாவில் நடைபெறும் 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நியூஜெர்சியில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 33 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Well, that was I Just Died in Your Arms Tonight by Cutting Crew. And dear listeners, let's take a quick detour as it's time for latest updates of FIFA World Cup 2026.
3: World Football Update from the BBC.
4: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. Argentina head coach Lionel Scaloni is pleased his side put their best foot forward in adversity after the defending champions reached the World Cup final. That's on Sunday. Argentina trailed England in their semi-final in Atlanta until the 85th minute before 2 late goals turned the contest in their favour. It means Argentina could become just the 3rd side in World Cup history to win back-to-back tournaments. But South American football expert Tim Vickery says Spain will be favourites in Sunday's final.
5: In a tournament which is trying to throw celebrity down our throat all the time, it's all celebrity, celebrity, celebrity, and Spain were team, team, team, weren't they? So Spain is the toughest challenge that Argentina have had since France in the World Cup. The hope may be, from the Argentina point of view, is that sometimes Spain struggle in front of goal.
4: England head coach Thomas Tuchel still has the backing of his football association. England's wait for a first World Cup final since 1966 goes on, and Tuchel's tactics have been heavily criticised after England surrendered their second half lead. Former England captain Alan Shearer called it a missed opportunity. Defeat means England will face France in Miami in the bronze medal match. Earlier this year, Tuchel signed a contract to lead England into a European Championship on home soil in 2028.
6: There's still a match to play, and then there's of course then we keep on going for contract and until the home Euros, and I'm looking forward to that. Even like now, it's difficult to look that far ahead.
4: England captain Harry Kane also says it's too early to decide if he'll be at the next World Cup in 2030. And for more football news from the BBC, go to bbc.com/football.
3: World Football Update from the BBC.
2: Well, those were the updates of FIFA World Cup 2026, with the final match just around the corner this coming Sunday, 19th of July.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்.

காலத்துக்கு ஏற்ப ரசிகர்கள் மாறலாம், ரசிகர்களோட ரசனைகள் கூட மாறலாங்க. ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல மட்டும் எல்லோருடைய ரசனைகளும் ஒரே மாதிரி இருக்குங்க. அது எந்த காலகட்டம்? ஆமாங்க, 80-90கள் அப்படின்னு சொன்னாலே போதும். அப்பப்பா என்ன மாதிரியான காலகட்டங்க அது! எல்லோரும் விரும்பக்கூடிய அந்த பசுமையான நினைவுகளை எப்படிங்க மறக்க முடியும்? மீண்டும் அந்த காலகட்டத்திற்கே போக மாட்டோமான்னு ஏங்கி தவிக்க வைத்த காலம்

இல்லையாது, அது ஒரு கனாக்காலம். அது இப்போ சாத்தியம் இல்லை, அப்படின்னாலும் அந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே ஒரு பயணம் போலாமா? இப்போ இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. 4-3-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பேனோடு 246-102-1 இந்த எல்ல வழக்கமான பழக்கமான நேயர்கள் 3 நாள் இடைவெளி விட்டும் அறிமுக நேயர்கள் 240-102-1 இந்த எண்ணிலும் தொட்டு வரலாம்.

0: 21:31
1: இரவு இசை இனிமை தொடர்ந்து கேட்கலாம்.
2: இரவு இசை இனிமேல நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: தேனினும் இனிமையான பாடல்களை திகட்டாமல் வழங்கிக் கொண்டிருக்கும் நமது 102.1 அன்பு சகோதரி உங்களுக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி நினைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ் தொடர்ந்து கணேசன். அம்மா நலமா இருக்கலா?
2: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க ஐயா, அவருக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
3: எனக்கு வந்து அம்பிகை நேரில் வந்த படத்துல இருந்து
4: கல்யாண சேலை உனதாகும் நாளை
3: அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் வழங்குமா? வாய்ப்பு. நன்றிங்க.
2: நன்றிங்க இணைப்புள்ளதுக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 80-90களில் வந்த பாடல்கள் நேர்விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். எங்களின் மனம் போல் ஒழிச்சி மன ஒளி நேயர்களின் மகிழ்ச்சி ஆறாவார ஒளி திருச்சி வானொலி. இது வானொலி நிலை அழகிய பணி சொல்லி நான் வானொலியின் சாதலி திருவையாறு சாத்தனூர் ராஜேஸ்வரி.
0: அப்பா சூப்பரா சொன்னீங்க. என்ன பேர், என்ன சொன்னீங்க?
1: திருவையாறு சாத்தனூர் ராஜேஸ்வரிங்க சார்.
0: சரிங்க, என்ன பாடலுமா வேணும்?
1: எனக்கு பண்ணையப்படுத்த பாண்டவர்கள் ரெண்டு பச்சில சேல கழுத்துல ரத்தின மாலை அந்த பாட்டு வேணும் சார்.
0: கேட்கலாங்கம்மா. நன்றி.
1: கேட்கலாம் சார்.
2: தங்கம் நீ எங்கிட்டு இருக்கே?

0: இரவு பொழுது இனிமையாகும் இரவு இசை இனிமை கேட்டிருந்திருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. யாருங்கம்மா?
2: நான் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேன்.
1: என்ன பாடல் வேணுங்கம்மா?
2: என்ன
1: பாடல் வேணும் சொல்லுங்க. சந்திராமா என்ன பாடல் வேணும்?
2: ராஜாஜி ராஜாஜில இருந்து எனக்கு ஓடைனா நல்ல ஓட அந்த பாட்டு வேணும். தினமும்
1: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க.

0: மணி 45 நிமிஷத்துக்கு நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்குடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்மா.
0: இனிய இரவு வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் மேலமாங்காவம் தேவேந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து சந்தைக்கு வந்த கிளியில இருந்து எருக்கஞ்சேரி ஓரம் எழுத்தி பிடிச்ச மாமான்னு சொல்லி எஸ்பியும் ஜானகி அம்மா மறைஞ்சாங்க. அவங்க நல்ல ஒரு பாடக்கூடிய அம்மா. அந்த பாடல் அவங்க பாடல் எங்க போட்டாலும் நான் ரொம்ப அருமையா கேட்டேன். அதுல எனக்கு இது பிடித்த பாடல்.
0: நன்றிங்க.
1: உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.

0: இரவு இசை இனிமையில் அடுத்த நேயர், வணக்கம். யாருங்க அது? சொல்லுங்க சார்.
1: டிபிக்கல் முத்துல இருந்து காளிதாஸ் பேசுறேன்.
0: சரிங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கய்யா?
1: கரூர் மாவட்டம் ராஜநாதன்மலை.
0: சரிங்கய்யா, சிப்பிக்குள் முத்துல இருந்து பாட்டு கேட்டுடலாமா?
1: சிப்பிக்குள் முத்து ராஜாவும் கமலம் பாடின பாட்டு
0: கேட்டுருங்கய்யா. நன்றிங்க.
1: சரிம்மா,
0: நன்றி.
1: சரிங்க, நன்றியா.

கிட்டத்தட்ட இரவு இசை இனிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இனிய ராகம் விடைவிடா இசைமழை. இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேர்களைவிற்கு இன்றிரவு 9:30 பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார். இன்றிரவு 10 எம்பார் எஸ் விஜய ராகவாச்சாரியார் அவர்கள் நிகழ்த்தும் பக்த குசேலா இசை சொற்பொழிவு. டிவி ராமானுஜ சாருள் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பங்குகொள்ள தொலைபேசி எண்கள் 240-102-1 மற்றும் 246-102-1. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பினும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நாடகமலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி. சம்பத்குமார். நாடகத்தில்

0: பங்கு பெறுவோர் பெரியசாமியாக ஆர். துரை, வெற்றியாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். இதோ பூமிகா நாடகம்.
1: மண்ணுத்தாயே, இந்த வருஷமும் எங்களை கைவிட்டுறாதம்மா. பெத்த பிள்ளைங்க கைவிட்டாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
2: என்னமாமா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வயலுக்கு வந்துட்டீங்க. இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலைச்சல் தேவையா?
1: மாமா மாமா, எம்மா பூமிகா, பெத்த தாய பாக்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணுதானமா எனக்கு எல்லாமே. சரி, நீ என்ன இந்த நேரத்துல?
2: நம்ம ஊர் விவசாயிகளுக்கு இந்த வாரம் இயற்கை உரம் தயாரிக்கிறத பத்தி சொல்லி தரலாம்னு இருக்கேன் மாமா. காலேஜ்ல படிச்சத சும்மா புக்குக்குள்ளேயே வச்சா என்ன பிரயோஜனம்? நிலத்துல இறங்கி பயன்படுத்தணும்ல.
1: நல்ல விஷயம்மா. இன்னைக்கு இருக்கிற படிச்ச பசங்க எல்லாரும் டவுனுக்கு ஓடுறப்ப நீ படிச்சிட்டு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அங்க நிக்கிறமா என் ராசாத்தி.
2: எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதா மாமா. சரி, வெற்றி அண்ணா சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றதா சொன்னாரே, வந்துட்டாரா?
1: வர்றேன்னு போன் பண்ணுவான். அவன் வர்றது எனக்கு சந்தோஷமே இல்லம்மா, பயமா இருக்கு.
2: ஏமாமா அப்படி சொல்றீங்க?
1: அவன் வர்ற ஒவ்வொரு தடவையும் இந்த நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவான். அவனுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல பூமியா. என்னத்த சொல்ல,
3: டிரைவர் என்னையா ரோடு இது? இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லை உலருக்கு. இங்க வர்றதுக்குள்ள என் காரோட சஸ்பென்ஷன் காலி ஆயிரும் போல இருக்குது. அப்பா, இப்படி போயிட்டு இருக்கு வண்டி. ஹாய் பூமிகா.
2: வாங்க வெற்றியண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ஊருக்கு வர்றீங்க.
3: யாயா, நல்லா இருக்கேன் பூமிகா. பட் இந்த ஊர் வெயிலும் தூசியும் தான் தாங்க முடியல. அப்பா கிளம்பலாமா? வீட்டுக்கு போய் குளிக்கணும், ஏகப்பட்ட ஆபீஸ் வேலை இருக்குங்கப்பா.
1: கிளம்பு, நீ கார்ல போ, நான் நடந்து வர்றேன்.
3: அப்பா கார்ல ஏறுங்கப்பா, ஏன் தேவையில்லாம நடந்து வர்றீங்க?
1: உன் காரு ஏசி காத்து எனக்கு ஒத்துக்காதடா. நான் இந்த ஊர் காத்த சுவாசிச்சே பழகிட்டேன், நீ போ.
2: மாமா, அண்ணா சிட்டிக்கு போய் ரொம்ப மாறிட்டார்ல?
1: அவன் மாறலம்மா, அவனோட சூழல் அவனை மாத்திடுச்சு. போவோம் வா.
3: என்னப்பா அது, அரிசி ஒரு மாதிரி செவப்பா தடிமனா இருக்கு. நம்ம சிட்டில வாங்குற பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லவே இல்லையே, மெல்ல முடியலப்பா.
1: டே, இது பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசிடா. இத சாப்பிட்டா உடம்புல இரும்பு மாதிரி பலம் ஏறும். நீங்க சிட்டில சாப்பிடுறீங்களே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ள அரிசி, அது வெறும் சக்கடா. அதுல சத்து எதுவுமே இல்லப்பா, வெறும் சக்கரை தான் இருக்கு.
3: அப்பா நீங்க உங்க பழைய காலத்து கதையவே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு தெரியுமா? நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா ஹாஃப் அன் அவர்ல உலகத்துல இருக்கிற எந்த நாட்டு உணவும் வீட்டு வாசலுக்கு வந்து தெரியுமா?
2: அண்ணே சொல்றது நிஜம்தான் மாமா. ஆனா அந்த அரை மணி நேரத்துல வர்ற உணவுல என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கு, அது எத்தனை நாள் பழசுன்னு யாருக்காவது தெரியுமா?
3: பூமிகா, நீ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கே இருக்கிறதால உனக்கு சிட்டி லைஃப் பத்தி தெரியல. சிட்டில இருக்கிற சொகுசே தனி. அப்பா, நான் மெயினா இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு தான்.
1: தெரியும்டா, நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு சொல்லு.
3: அப்பா ஒண்ணும்ல, நம்ம நிலம் இருக்குல்ல, அந்த மெயின் ரோடு டச் ஆகுற அந்த 5 ஏக்கர் நிலம், அத விலைக்கு கேக்குறாங்கப்பா.
1: யாரு?
3: சென்னையில ஒரு பெரிய கார்பரேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்கு, அதோட ஹெட் ஆகாஷ்னு ஒருத்தர். அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போறாங்க. நம்ம நிலத்துக்கு அவங்க கொடுக்கிற விலை எவ்வளவு தெரியுமா? 5 கோடி ரூபாங்கப்பா. 5 கோடி?
2: 5 கோடி தானே? இந்த இடத்துல இப்ப 3 போகம் விளையிற நெல் வயல் இருக்கு வெச்சி, அண்ணா அத போய் ஃபேக்டரிக்கு கொடுப்பீங்களா?
3: பூமிகா ப்ளீஸ், இது எங்க குடும்ப விஷயம். அப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடி. இந்த கிராமத்துல நீங்க இன்னும் 50 வருஷம் விவசாயம் பண்ணா கூட இந்த காசை பார்க்க முடியாதுப்பா. இந்த காசை வச்சு நம்ம சிட்டில ஒரு சொகுசான பங்களா வாங்கி செட்டில் ஆயிரலாம். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா.
1: தம்பி வெற்றி, உனக்கு 5 கோடிங்கிறது பெரிய காசா தெரியுது இல்ல?
3: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட் தான், அதுல என்ன சந்தேகம்?

0: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட் தான், அதுல என்ன சந்தேகம்?
1: ஆனா எனக்கு அந்த நிலத்துல இருக்கிற ஒவ்வொரு மண் துகளும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற தாயா தெரியுதுடா. இந்த நிலத்துல விளையிற நெல்லத்தான் நீயும் சாப்பிட்டு வளர்ந்த, நானும் சாப்பிடுறேன். ஏன், இந்த ஊரே சாப்பிடுது. சோறு போடுற பூமியை விக்கிறது பெத்த தாயை ஏலம் விடுறதுக்கு சமம்டா.
0: அப்பா, எப்ப பார்த்தாலும் இதே எமோஷனல் டயலாக் பேசி எங்களை ஏழையாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்ணி இங்க யார் ஜெயிச்சிருக்கா? எல்லாரும் கடனாளியா தான் இருக்காங்கப்பா. இந்த நிலத்தால நமக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு?
2: லாபம் இல்லைன்னு யார் சொன்னா வெற்றியண்ணா? உங்க அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டில ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கு, அது லாபம் இல்லையா?
0: பூமிகா, உன்ன பேச சொல்லல. அப்பா, நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார் கிட்ட பேசிட்டேன், அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வர போறாரு.
1: அவன் கார்பரேட் காரனா இருந்தாலும் சரி, கம்பெனி காரனா இருந்தாலும் சரி, வர சொல்லு. ஆனா இந்த பெரிய சாமியோட நிலத்துல ஒரு பிடி மண்ண கூட அவனால தொட முடியாதுன்னு அவங்கிட்டே சொல்லிரு.
0: அக்கா சார் வாங்க, இதுதான் எங்க வீடு, இவங்கதான் எங்க அப்பா.
3: ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, நான் தான் ஆகாஷ், ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட எம்டி. உங்க மகன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே?
1: சொன்னான் சொன்னான், பேசுனா காசுக்காக மண்ணை விற்க சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
3: பெரியசாமி சார், நீங்க இன்னும் இந்த கிராமத்தையே உலகம் நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உங்க நிலத்துக்கு நாங்க தர 5 கோடி ரூபாயை வச்சு நீங்க நினைச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார்?
1: தம்பி, காசு கொடுத்தா காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம், ஆனா இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண்ணு ஒரு அற்புதம்ப்பா. ஒரு நெல்மணிய போட்டா 100 நெல்மணியா திருப்பி தருது, ஆனா அடுத்த வருஷம் அது 5 கோடியே 1 ரூபாயா மாறுமா? மாறாது. ஆனா என் நிலத்துல உழைப்ப போட்டா அது ஊருக்கே சோறு போடும்பா, தெரியுமா?
3: வெற்றி, உங்க அப்பா கிட்ட பிசினஸ் லாங்குவேஜ் பேசினா புரியாது போல.
0: அப்பா பிளீஸ் அப்பா, சிட்டிக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கப்பா, முதல்ல கையெழுத்த போடுங்கப்பா.
2: வெற்றியண்ணா, அசிங்கம்னு எதை சொல்றீங்க? பெத்த அப்பா இந்த மண்ணோட பெருமையை பேசுறதா, இல்ல உங்க லாபத்துக்காக கார்பரேட் காரனுக்கு கொடை புடிச்சிட்டு நீங்க நிக்கிறதா?
3: யார் இந்த பொண்ணு?
0: சார், அது பூமிகா, பக்கத்து வீட்டு பொண்ணு, சும்மா அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது.
2: ஆமா சார், நான் விவசாயம் தான் படிச்சிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். நீங்க இங்க ஃபேக்டரி கட்டினா அதுல இருந்து வர்ற கழிவு நீர் பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீரை விஷமாக்கும். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க மாடு கண்ணு எல்லாம் நோயால சாவாங்க. காசுக்காக ஒரு ஊரையா அழிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
3: லுக் பூமிகா, நாங்க இங்க ஃபேக்டரி கட்டினா இந்த ஊர்ல இருக்கிற 500 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த ஊரே டெவலப் ஆகும்.
1: வேலையா? என்ன வேலை கொடுப்பீங்க? நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் ஊர் சனத்தை உங்க கம்பெனி வாசல்ல செக்யூரிட்டி ஆகவும் வேலைக்காரனாவும் ஆக்குவீங்க, அதானே உங்க டெவலப்மெண்ட்?
3: மிஸ்டர் பெரியசாமி, நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன், நீங்க சைன் பண்ணலனா கவர்மெண்ட் மூலமா இந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு சொல்லி அக்வயர் பண்ண எனக்கு தெரியும். அப்போ இந்த 5 கோடியும் கிடைக்காது, நிலமும் போயிடும்.
1: நீ எதை வேணாலும் பண்ணிக்கடா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நிலத்துல உன்னோட மெஷின் இறங்க முடியாது. போடா வெளிய, போடா, கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு.
4: ஏப்பா வெற்றி, என்னப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னடானா நிலத்தை விக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னடானா ஊர் சனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க?
0: ஐயா, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, விவரம் இல்ல. ஆனா உங்களுக்கு விவரம் இருக்குல்ல, இந்தாங்க. உங்க பேரே சிட்டில வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான்ல, இங்க ஃபேக்டரி வந்தா அவனுக்கு ஆபீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்தாங்க பிடிங்க, அட்வான்ஸ் காசை வச்சுக்கோங்க, பிடிங்க.

0: ஆனா வெற்றி, உங்க அப்பா சொல்றது என்னமோ நிஜம்தான்ப்பா. நிலம் போயிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு.
1: ஐயா பெரியவரே, நிலத்தை வச்சு நீங்க என்ன சாதிச்சீங்க? வருஷம் பூரா மழையை நம்பி ஏமாந்து தானே போனீங்க? கம்பெனி வந்தா மாசம் 1st ஏனா கைக்கு சம்பளம் வரும்ல, கொஞ்சம் யோசிங்க.
2: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வாங்குற அந்த 50,000 100,000 எத்தனை நாளைக்கு வரும்? நிலம் போயிட்டா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போவீங்க? விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நாம இன்னும் பழைய முறையையே வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு நிலத்தை கெடுத்து வச்சிருக்கிறது தான். இயற்கை விவசாயம் பண்ணுனா செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாகும். அத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தயவு செஞ்சு இந்த நச்சு பணத்தை வாங்காதீங்க.
3: பூமிகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூமிகா. ஆமா, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிறத உன்னால தாங்க முடியலையா? இங்க பாரு பூமிகா, நீ மக்களை திசை திருப்பாத, போயிரு முதல் இடத்தை விட்டு.
2: அண்ணா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பணத்துக்காக சொந்த ஊரையே காட்டி கொடுக்கற உங்களை எல்லாம் காலம் மன்னிக்காத வெற்றியண்ணா.
3: அப்பா,
4: என்னடா இது?
3: இது கோர்ட் நோட்டீஸ், இது பார்ட்டிஷன் சூட். அந்த 5 ஏக்கர் நிலத்துல எனக்கும் சட்டப்படி பங்கு இருக்கு. என் பங்க நான் ஆகாசாருக்கு விக்க போறேன், உங்க பங்க நீங்க வச்சுக்கங்க. ஆனா மெயின் ரோடு டச் ஆகுற பகுதி என் பங்குக்கு தான் வரணும்னு என் லாயர் சொல்லியிருக்காரு.
4: என்னடா பண்ணி வச்சிருக்க? பெத்து அப்ப மேலேயே கோர்ட்ல கேஸ் போட்டுடா. உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல குருதிச்சனை கொடுத்துட்டடா.
3: நான் வேற வழி இல்லாம தான்ப்பா இத செஞ்சேன். நீங்க நேர் வழியில கையெழுத்து போட்டிருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போறேன்? ஒழுங்கா நாளைக்கு வந்து சைன் பண்ணிருங்க, இல்லனா கோர்ட் மூலமா நிலத்தை ஏழை விட வச்சிருவேன், பாத்துக்கோங்க.
4: நான் செத்த அப்புறம் இந்த மண்ணு உனக்கு தானா வந்து சேரப்போகுது? ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே என் மார்பிள் மேல ஏறி மிதிக்கிற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்கு இந்த சோறு போட்ட பாவம் சும்மா விடாதடா.
3: என்ன நீங்க என்ன வேணா சாபம் போடுங்கப்பா, ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன், மத்த கோர்ட்ல பாத்துக்கலாம்.
4: பூமி அம்மா, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அவன் என் நிலத்துக்கே கொல்லி வைப்பான்னு நான் நினைக்கலம்மா. நான் தோத்துட்டம்மா, தோத்துட்டேன்.
2: இல்லம்மாமா, நீங்க தோக்கல. பெத்த புள்ள துரோகம் பண்ணினா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க நாங்க இருக்கோம். கோர்ட்டா கார்பரேட்டா, எது வந்தாலும் நாம எதிர்த்து நிப்போமாமா, நாம எதிர்த்து நிப்போம்.
3: என்னடா அருண், காலையில டிஃபன் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய மாத்திரை திங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு?
5: என்னத்த சொல்ல வெற்றி, சிட்டி லைஃப் நமக்கு சம்பளத்தை கொடுக்குது, கூடவே இலவசமா அல்சரு சுகரு பிளட் பிரஷரையும் கொடுக்குது. நேற்று டாக்டர் கிட்ட போனேன், நீங்க சாப்பிடுற பாக்கெட் ஃபுட்டு கெமிக்கல் கலந்த காய்கறி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாரு.
3: டேய், இதெல்லாம் ஓவர் டயக்னாசிஸ்டா. நாம இவ்வளவு சம்பாதிக்கிறதே இந்த சிட்டில நல்லா வாழதானே? சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆகாஷ் சார் கிட்ட கோர்ட் நோட்டீஸ் காப்பியை ஒப்படைக்கணும்.
5: வெற்றி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், தப்பா எடுத்துக்காத. பெத்த அப்பா மேலயா கோர்ட்ல கேஸ் போடுவ? அந்த மண்ணு தான் உங்க அப்பாவோட உசுருன்னு நீயே சொல்லியிருக்க.
3: நீ சும்மா இருற அருண், உனக்கு பிசினஸ் பத்தி தெரியாது. இங்க பாரு, எங்க அப்பாவோட எமோஷனுக்காக நான் ஏன் என் கரியரையும் 5 கோடி ரூபாயும் இழக்கணும்? நான் பண்றது பிராக்டிக்கல்ரா.
6: வாவ், எக்ஸலன்ட் வெற்றி, எக்ஸலன்ட். உங்க அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்ட பாத்தியா, அங்க நிக்கிற நீ. பிசினஸுக்கு இந்த மாதிரி கட்ஸ் தான் வேணும்.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லீகல் நோட்டீஸ் போயாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற என் பங்க உங்க கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சார்.
6: வெற்றி, எனக்கு ஓம் பங்கு மட்டும் போதாது, அந்த ஒட்டுமொத்த 5 ஏக்கர் நிலம வேணும். ஏன்னா

0: உங்க அப்பாவோட பங்குல தான் நாங்க ஃபேக்டரியோட கெமிக்கல் வேஸ்ட கொட்டுறதுக்கான டம்பிங் யார்ட பிளான் பண்ணிருக்கோம்.
1: சார் என்ன சொல்றீங்க, கெமிக்கல் வேஸ்ட் கொட்டுறதா? ஆனா நீங்க என்கிட்ட சொல்லும் போது அது சாதாரண மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் சொன்னீங்க.
0: வெற்றி, கார்பரேட் பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். அந்த நிலத்துல கெமிக்கல் கழிவுகளை கொட்டினா சுற்று வட்டாரத்துல இருக்கிற எந்த நிலத்திலையும் புல்லு பூண்டு கூட முளைக்காது. நிலத்தடி தண்ணி எல்லாமே பாய்சன் ஆயிடும். அதனாலதான் உங்க அப்பா அந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. அவருக்கு விவரம் இருக்கு, உனக்கு தான் இல்ல.
1: சார் அப்போ அப்போ எங்க ஊர் நிலம் முழுசா பாழாயிருமா? அங்க இருக்கிற ஜனங்க
0: அத பத்தி உனக்கு என்ன கவலை வெற்றி? உனக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது, அதை வச்சு வேற எங்கேயாவது லேண்ட் வாங்கிக்கோ. இந்த வாரம் கோர்ட் ஹியரிங் வருது இல்ல, உங்க அப்பாவை எப்படியாவது வரவை. ஓகே, நீ போகலாம்.
2: ஐயா, நான் ஆகாஷ் கம்பெனில இருந்து வந்திருக்கேன். உங்க மகன் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. வர புதன்கிழமை நீங்க கோர்ட்டுக்கு வரணும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்கா நிலம் அட்டாச் ஆயிடும்.
3: டேய், உங்க சம்மனை வச்சு எங்களை மிரட்டாதீங்கடா. பெத்த அப்பனையே கோர்ட்டுக்கு இழுக்கிற அளவுக்கு உங்க கம்பெனி காசு அவனுக்கு புத்தியை கெடுத்திருக்கலாம். ஆனா நாங்க சட்டப்படியே இதை சந்திப்போம்.
4: பூமி தாயே, என் புள்ள கை நீட்டி காசு வாங்கினதுக்காக என்னை இப்படி நடு தெருவுல நிக்க வச்சுட்டாரம்மா. நான் கோர்ட்டுக்கு வர்றேன்டா. அந்த நீதிபதி முன்னாடியே என் புள்ள முகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்டா, கேட்கணும்.
1: டாக்டர், அருண்க்கு என்னாச்சு டாக்டர்? காலையில கூட ஆபீஸ்க்கு வந்தேன், திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டான் டாக்டர்.
5: ஐ எம் சாரி வெற்றி, அவனுக்கு அக்யூட் லிவர் அண்ட் கிட்னி ஃபெயிலியூர். அவனோட உடம்புல ஆபத்தான ரசாயனங்களோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு.
1: கெமிக்கலா? அவன் எந்த ஃபேக்டரியிலயும் வேலை பார்க்கல டாக்டர், அவன் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர்.
5: ஃபேக்டரியில வேலை பார்க்க வேணாம் வெற்றி, நாம தினமும் சாப்பிடற சாப்பாடே விஷமா மாறிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட்ல வர காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்டரி கழிவுகள் கலந்த தண்ணியில விளையிறது தான். அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உடம்புல சேர்ந்து இன்னைக்கு அவனோட கிட்னிய காலி பண்ணிடுச்சு. காசு இருந்தா பொருட்களை வாங்கலாம் வெற்றி, ஆனா ஆயுள வாங்க முடியுமா?
1: கடவுளே, நான் என்ன பண்ண பாக்குறேன்? 5 கோடி காசுக்காக என் சொந்த ஊர் தண்ணியையும் மண்ணையும் விஷமாக்க பாக்குறேனா? நாளைக்கு என் ஊர்ல இருக்கிற குழந்தைகளும் என் அப்பாவும் கூட இப்படித்தான் ஹாஸ்பிட்டல்ல சாவாங்களா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன்.
0: வாங்க பெரியசாமி சார், கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்க பையன் என்ன வரல போல? உங்க பையனே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது நீங்க எப்படி நிலத்தை காப்பாத்தீங்கன்னு நான் பாக்குறேன்.
3: ஆகாஷ், அதிகமா பேசாதீங்க, இது தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற சண்டை. மாமா, கோர்ட்ல நீதி நமக்கு தான் கிடைக்கும், வாங்க மாமா போலாம்.
6: பூமிகா, நான் ஆகாஷோட லாயர். இங்க பாருங்க, கோர்ட் எமோஷன்ஸ் வச்சு தீர்ப்பு சொல்லாதே, எவிடன்ஸ் வச்சுதான் பேசும். நிலத்தோட வாரிசு நிலத்தை விற்க சம்மதிக்கும் போது கோர்ட் அதை தடுக்காது. என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நடத்துறார்.
7: ஆர்டர், ஆர்டர், சைலன்ஸ்.
6: பிரதிவாதி பெரியசாமியின் மகன் வெற்றியிடமிருந்து நிலத்தை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளனர். மகனுக்கு சட்டப்படி பாக பிரிவினை செய்து நிலத்தை விற்க உரிமை உள்ளது. அதற்கு இந்த பெரியசாமி முட்டுக்கட்டை போடுகிறார். இதோ அவருடைய மகனே சாட்சி கூண்டுக்கு வந்துவிட்டார்.
7: மிஸ்டர் வெற்றி, உங்கள் தரப்பு வாதம் என்ன? உங்கள் தந்தை உங்களுக்கு பாகம் தராமல் ஏமாற்றுகிறாரா? நீங்கள் நிலத்தை உண்மையிலேயே விற்க விரும்புகிறீர்களா?
1: யுவர் ஆனர், என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் என் அப்பா மேல கேஸ் போட்டேன். பணத்தாசையில என் சொந்த ஊர் மண்ண இந்த கார்பரேட்டு

0: பிடிக்கு விற்க நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நான் அந்த தவறை செய்ய விரும்பல, யுவரானர், அந்த தவறு செய்ய விரும்பல. இந்த கேஸ நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன் யுவரானர்.
1: What? What are you talking, Mitri? நீங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கீங்க.
0: நான் சைன் பண்ணது உண்மைதான் மேடம். ஆனா இந்த கம்பெனி எங்க ஊர் நிலத்துல ரசாயன கழிவுகளை கொட்ட போறாங்கிற உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இதோ இவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அவங்க ஆபீஸ் லேப்டாப்ல இருந்து நான் எடுத்து வந்துட்டேன் யுவரானர். பாருங்க யுவரானர், இந்த ஃபேக்டரி அங்க வந்தா அடுத்த 5 வருஷத்துல அந்த ஊர்ல இருக்கிற நிலத்தடி தண்ணி முழுக்க விஷமாயிரும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இன்னைக்கு சிட்டியில இருக்கிற ரசாயன சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்கிறான். அந்த நிலைமை என் கிராமத்து மக்களுக்கு வரக்கூடாது யுவரானர்.
2: Your Honor, he is lying. இவர் பிளாக்மெயில் பண்றாரு.
3: ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், இங்கே ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அனுமதி வாங்க முயற்சித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் வெற்றியின் மனுவை ஏற்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. விவசாய நிலங்களை அழித்து நச்சு பொருட்களை கொட்ட முயன்ற ஆகாஷ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்பெனியின் திட்டத்திற்கு இடைக்கால தடையும் விதிக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கவும் உத்தரவிடப்படுகிறது. The court is adjourned.
4: வெற்றி, என்னை ஏமாத்திட்டல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், உன் கரியரை காலி பண்றேன் பாரு.
0: கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கரியரை காலி பண்ணி வேணும் மிரட்டி ஆகாஷ், தூக்கி எறியண்டாம் வேலைய. கை நிறைய சம்பாதிச்சு மாத்திரை நிறைய திங்கிற இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் மண்ணுல இறங்கி ஒழைச்சு கஞ்சிய குடிச்சாலும் நிம்மதியா வாழ்வேன். போயா போ. என்ன மன்னிச்சிருக்கப்பா, பணத்தாச என் கண்ணை மறைச்சிருச்சு. பெத்த அப்பாவுக்கு துரோக பண்ண துடிஞ்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு கிடக்கிறத பார்த்தப்பதா எனக்கு புத்தி வந்துச்சுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, இந்த மண்ணை வித்திருந்தா நான் இந்த உலகத்திலே பெரிய பாவி ஆகியிருப்பேன்ப்பா.
5: தம்பி வெற்றி, தவறு செய்யாத மனுஷனே இல்லவா? ஆனா செஞ்ச தவறை உணர்ந்து இந்த மண்ணுக்காக கார்பரேட் காரனை எதிர்த்து நின்ன பாரு, அங்க நிக்கிறடா என் மகன். நீ கோர்ட்ல ஜெயிச்சதை விட என் பிள்ளையா ஜெயிச்சதான்டா எனக்கு பெருமை, எனக்கு பெருமை.
6: இப்பதான் வெற்றியண்ணா, நீங்க உண்மையான விவசாயியோட பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. வாங்க ஊருக்கு போவோம், நம்ம மண்ணை வச்சு நாம என்ன சாதிக்கலான்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
0: கண்டிப்பா பூமிகா, கண்டிப்பா, அதை நம்ம செஞ்சே ஆகணும்.

0: என்ன வெற்றி, கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டின கையில இன்னைக்கு இந்த ஏக்கம்ப பிடிச்சு தயாரா இருக்க?
1: அப்பா, கம்ப்யூட்டர்ல நான் தட்டினது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆனா இந்த ஏர்ல தான் உலகத்தோட பசிய தீக்குற அற்புதம் இருக்கு. எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, இங்க பாருங்க, சரியா பண்றனா?
0: அப்படித்தான்ப்பா, அப்படித்தான் வெற்றி.
2: வெற்றியண்ணா, சூப்பரா உழுகுறீங்க. வெற்றியண்ணா,
1: பூமிகா, நான் யாரு? பெரியசாமியோட பையன்ல.
0: அப்படி சொல்ற மகனே,
2: இதான் நம்ம மண்ணோட மதிப்பு. வெற்றியனா, நம்ம மண்ணோட மதிப்பு.
1: அது
2: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாம இவ்வளவு நாளா கடையில வாங்கின ரசாயன உரம் நம்ம நிலத்தோட மண்புழுக்களை அழிச்சிருச்சு. மண்புழுக்கள் இல்லாத நிலம் செத்த பிணத்துக்கு சமம். அதனால இப்போ நாம தயாரிக்க போற ஜீவாமிர்த உரம் மண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கும்.
1: அதுக்குதான் நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்க போறோம். சிட்டியில இருக்கிற என்னோட சாப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு வெப்சைட்டு அப்புறம் ஒரு ஆப் உருவாக்கி இருக்கிறேன். நம்ம ஊர்ல விளையிற ஆர்கானிக் காய்கறி அரிசிய இடைத்தரகர்கள் இல்லாம சிட்டியில இருக்கிற மக்களுக்கு நாம நேரடியா விற்க போறோம். லாபம் முழுசா நமக்கு தான் கிடைக்கும்.
2: மாமா, மாமா, டிவிய பாத்தீங்களா மாமா? முறைகேடா நிலம் பறிச்ச வேறொரு வழக்குல ஆகாஷ கைது பண்ணிட்டாங்களா மாமா?
0: அப்படியாமா, ஆகாஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சம்மா. ரொம்ப சந்தோஷமா அவன கைது பண்ணது.
2: அங்க பாருங்க மாமா, தங்கம் போல நெற்கதிர்கள் வளைஞ்சு குலுங்குது பாருங்க மாமா. வெற்றி அண்ணனோட டிஜிட்டல் ஆப் மூலமா தான் லாரியில காய்கறியும் அரிசி மூட்டையும் நேரடியா டவுனுக்கு போகுது மாமா.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
2: பாத்தீங்களா மாமா, நம்ம உழைப்பும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்தா யாராலையும் நம்மள அழிக்க முடியாது மாமா.
0: தம்பி வெற்றி, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. நீ படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையான பெருமை கிடைச்சிருக்கு.
1: அப்பா, இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனிதனோட பசிங்கிறது மாறாதுப்பா. ஆனா இந்த விவசாயங்கிறது நாட்டோட ஒட்டுமொத்த அத்தியாவசியம். பூமிகா, அப்பா, இப்ப சொல்லுங்கப்பா.
2: மண்ணை காப்போம், மனித உயிர்களை காப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா, அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எம்பார் எஸ் விஜயராகவாச்சாரியார் அவர்கள் நிகழ்த்தும் பக்த குசேலா இசை சொற்பொழிவு. டிவி ராமநாஜுச்சொல் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

வெண்ணும் திருநாமம் திண்ணன் நாரணமே என்று பாடி அருள்கிறார் வேதம் தமிழ் செய்த மாறன் குருகூர் சடகோவர். பல பல அவதாரங்கள் பண்ணி பெருமாள் லோக சங்கிரகணம் பண்ண பிறந்த போது கிருஷ்ணாவதாரத்துக்கு நிகரான அவதாரமே வந்ததில்லை, வரப்போவதும் இல்லை என்பது சதசதமான உண்மை. கிருஷ்ண சரணாரவிந்தங்களிலே அன்பு கொண்டு ராத்திரம்பேரே அவன் பெயர் சொல்லி பாடி பரகொட்ட கற்றுக்கொண்டவையானால் நாம் ஸ்ரீ கிருஷ்ணனையே செல்வமாக பெறுகிறோம். கிருஷ்ணன் அழித்து மற்றொரு செல்வம் அன்று கண்ணனையே செல்வமாக பெறுகிறோம். மேலே சொல்லப் போகிறார் ஸ்மரத பாதகமலம் ஆத்மானமபி யட்சதி என்று. இகலோகத்திலே போகங்களையும் மோக்ஷங்களையும் நாலு விதமான புருஷார்த்தங்களையும் கல்பவருஷம் போல எந்த காலத்திலேயும் எந்த வேளையிலேயும் எந்த தேசத்திலேயும் அடியார்களுக்கு அருள் கொண்டிருக்கிறான் கண்ணபிரான். ஆகவே பஜரே கோபாலம் கண்ணன் பல பல லீலைகளை செய்தருளிய போது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லுகிறார் சதாசிவேந்தர், பஜ கோபாலம் பஜித குசேலம் என்று. குசேலன் வழிபட்டானே ஒரு பெருமாள், அவரை நீ போய் ஆசிரி. கம்சன் அடிச்ச பெருமாளை போய் பார்த்தான்னா இவனுக்கு உதவி இருந்தாலும் விழும். திருவருள் பெற்று ஆனந்த கடலிலே ஆழ்ந்த குஜேலனாலே ஆராதிக்கப்பட்ட கண்ணனை உபாசிக்க கடவோம் என்று பாடுகிறார் சதாசிவேந்திரர். வேதாந்த தேசிகர் வாழ்ந்த நாளிலே ஒரு வரலாறு கூறுவார்கள். அவர் வித்யாரண்ய சுவாமிகள் எல்லாரும் ஒன்றாக படித்தவர்களாம். வித்யாரண்ய சுவாமி விஜயநகரம் சம்ஸ்தானத்துக்கு நிர்வாகராக இருக்கிற நாள் இது. வேதாந்த தேசிகர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்று விசாரித்தாராம் அவர் ஒரு நாள். இல்லறத்திலேதான் இருக்கிறார், அட்சய பாத்திரம் பண்ணி கொண்டு உஞ்சிவர்த்தி பண்ணி தேகதாரணம் பண்ணுகிறார். சிஷ்யர்களுக்கு பாடங்களை எல்லாம் சொல்லி வருகிறார், சாஸ்திரங்களை எல்லாம் முழங்குகிறார். காஞ்சிபுர வாசம் என்று. அப்ப நினைச்சாராம் வித்யாரண்ய சுவாமி, ஒண்ணும் தெரியாதவன்லாம் ஒரு பெரிய வித்வானா இருக்கவா நாலு பேரா கூடி ஆக்கி அவனுக்கு பரிசுகள்லாம் சம்பாதிச்சு தருவமே நம்ம ராஜாங்கத்துல. உண்மையான ஒரு மகா மேதாவிக்கு வரவேற்பு வேண்டாமா என்று ஆசைப்பட்டார். ஒரு சீமுகம் எழுதி சிஷ்யங்கிட்ட அனுப்பிச்சார் அவர், எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வித்வஜன பட்சபாதி, உங்களை போன்ற மகாவித்வான்கள் வந்தால் கனகாபிஷேகம் பண்ணுவர், உங்களை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறார் அவர், நீங்க அவசியம் வரணும் என்று எழுதி அனுப்பினாராம் ஒரு சிஷ்யங்கிட்ட. இதை கொண்டு போய் அம்மா அவர்கிட்ட கொடுத்தா அவர் பார்த்தார். வைராக்கிய பஞ்சகம் என்று ஒரு ஐந்து ஸ்லோகம் எழுதி அனுப்பினார் வேதாந்த தேசிகன் என்று வரலாறு. அதிலே முதல் பத்தியம்

சினுமகே யோசௌ தயாளு புரா தானா முஷ்டி முஜே குஜேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம். ஆழி சூழ்ந்த பரந்த உலகத்திலே ஒரு மூலையை அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறானே ஒரு பெரிய அரசன், அவனை நீ மகாபிரபு பெரிய சக்கரவர்த்தி நீ சார்வபௌமன் என்று ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு பிழைக்கிறது ஒரு சமூகம். அவளை கண்டாலே நமக்கு பிடிக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்கிறீங்களா? தேவம் செவிதுமே வெனிச்சுனுமே, அந்த பிரபுவை சேவிக்கலாம்னு ஆசைப்பட்டு இருக்கேன், நிச்சயம் பண்ணிருக்கேன். இன்னும் சேவிக்கல, நிச்சயம் பண்ணிருக்கேன். எந்த பிரபுவே? யோசௌ தயாளு புரா, கருணையே வடிவம் கொண்ட பரமாத்மா கண்ணன். ஒரு பிடி அவள் கொண்டு போனானே ஒருவன், தானா முஷ்டி முச்சேங்கிறார். தானான்னா அவளுக்கு சமஸ்கிருதத்துல பேர் இல்லது, பிருத்துகம்னா அவள். தானான்னா எதுவா இருக்கணும்? இந்த நெல்ல வறுத்து விட்டு அவளுக்கா இடிப்பா, இடிக்கிறதுல அவலும் இல்லாத அரிசியும் இல்லாத நெல்லும் இல்லாத சிலது கட்டியா போடும், சில சின்ன சின்ன கல்லு மாதிரி ஆயிடும். அதுக்கு பேர் தானான்னு பேர். இது கோழிகளுக்கு தீவிரமா போடுற வழக்கம், அது பொறுக்கி தின்னும். இந்த தானா எடுத்துட்டு போனானே ஒரு பிராமணன், அவனுக்கு கோடீஸ்வர பவனங்களை எல்லாம் கட்டி கொடுத்தானே ஒரு பிரபு, அவனைத்தான் சேவிக்கணும்னு திட்டமிட்டிருக்கேன்னு சொன்னார் அவர். குச்சேல சுவாமி அவர் என்ன சொல்றார்? வேதாந்த தேசிகர் அவரை குச்சேல முனையேங்கிறார், குச்சேல முனிவர்ங்கிறார் அவர். ஏக சம்சாரி, பின்னால போய் பார்த்தோம்னா தெரியும் அவர் 27-28 குழந்தைகள் இருக்கு. இவரை போய் குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம், எந்த நாளிலேயுமே கிருஷ்ண தியான பாராயணரா இருந்தாலே அவர் முனிவராக கருதப்பட்டார். குச்சேல முனிவர் தான் அப்படிதான் பின்னிட்டு வந்த காவியங்கள்ல எழுதுறார். குச்சேல உபாக்கியானத்தை வர்ணிக்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தத்துடைய இறுதியில. கிருஷ்ணனை ஆசிரியிச்சு கிருஷ்ணன் கதையை படிச்சுட்டு வந்தோம்னா பிறந்த நாள்லேருந்து இவன் அடிச்சது, இவன் முடிச்சது, இவன் மென்ன பிடிச்சது, இவன் கொலை பண்ணது, இந்த கதை தான் நிறைய இருக்க ஒழிய கண்ணனை போய் ஆர்வத்தை சேவிச்சான், அவனுக்கு வயிறார சாப்பாடு போட்டான், அவனுக்கு வஸ்திரம் தந்தான், தரித்திரம் தீர பணம் கொடுத்தான்னு ஒரு கதை கிடையாது. இதை கேட்டார் பரீட்சித்து கேட்டார், ஏன் சுவாமி உங்க கிருஷ்ணன் அனுகிரகமே பண்ணாதா? அது விட்ட போன ஓதாதா கேக்குறாரு. அதுக்கு இவர் சொல்றார், மோட்சமாகற பரம சாம்ராஜ்யத்தையே வெகு சுலபமா கொடுக்குற பிரபுவுக்கு இந்த கீழே இருக்கிற செல்வங்கள்லாம் ரொம்ப சாமான்யம்டா. குச்சேல சுவாமிக்கு என்னென்ன தந்தா தெரியுமாமோ? இவன் கொடுத்தது ஒரு பிடி அவள், அவன் கொடுத்தது மூணு புவனமும் கொடுத்தான், திருலோகத்தையும் கொடுத்தான் என்று குச்சேல வாக்கியானத்தை வர்ணிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலேருந்து தொடங்கி கிருஷ்ணனுக்கு சிநேகிதன் ஒருத்தன் இருந்தாங்கிற கதையே காணும். குழந்தை என்னைக்கு கிருஷ்ணன் பிறந்தாரோ குழந்தையா, அன்னிலேந்து இவரை கொலை பண்றதுக்கு தான் திட்டம் போட்டு கம்சாதி கூட்டங்கள் ஒரு பெரிய கூட்டணியில் நான் தயாரா இருக்கே தவிர, அவருடைய அனுகிரகத்தை பெறணும்னு ஆரம் காத்துட்டு இருக்கல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு கிட்டுகிறது, அதை நீ விடாதேன்னு சொல்லி தரார். இன்னைக்கு கண்ணனுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான், ரெண்டு சிநேகிதன் இருந்தான்னு சொல்ற. சுதாமான்னு ஒருத்தம், தாமான்னா மாலை காரம், சுதாமா. இன்னும் ஒருத்தர் ஸ்ரீதாமா, ஸ்ரீதாமாங்கிற தமிழ்ல பேரு ஷீமாலி. இந்த ஷீமாலிங்கிற ஒரு சிநேகிதம், இந்த சுதாமாங்கிற ஒரு சிநேகிதம். ஷீமாலிங்கிற சிநேகிதனை சிநேகிதனாவே வச்சுன்னு அவன் கையாலேயே அவனை கொண்டு அவனை கொலை பண்ணி விடுறாரு, அவன் கையாலேயே அவனை முடிச்சு விடுறாரு. சுதாமாவுக்கு பரம அனுகிரகம் பண்றார். சுதாமா சொல்லச்சே சீதாமா வருவான்னு எனக்கு கவலைப்படாதங்கோ. ஆசிரியிச்சு வாழாத போன ஒவ்வொருத்தம் வாழ்ந்த ஒவ்வொருத்தம் ரெண்டு பேரும் சொல்றான். இந்த வரலாற்றை பெரியாழ்வார் குறிப்பிடார், குறிப்பிட்டு பாடுகிறார் பூச்சூற்றல் பிரபந்தத்திலே. ஷிமாலிகனவனோடு தோழமைக்குள்ளவும் வல்ல ஷமாரவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய்

அணி அரங்கத்தே கிடந்தாய். கண்ணனுக்கு 16,000 சம்சாரம். இந்த வகையில அவன் ஒரு மச்சினம் போல் இருக்கு. அவன் எவளுக்கு தம்பின்னு ஆறு கண்ணா? ஊரெல்லாம் கிட்ட பத்தினா அவளுக்கு எல்லாம் ஒரு தம்பியோ அண்ணாவா இருக்கலாம். இவெல்லாம் கண்ணன் உறவை கொண்டாடிண்டு கண்ணன் பேரை சொல்லிட்டு பித்தலாட்டமும் பண்ணலாம். இவெல்லாம் ஊர்ல வியாபகனா இருக்கிறவன் எனக்கு வேணுங்கிறவன் சொல்லிட்டு அவன் பேரை சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்றவனு கிட்ட நாள்லயே இருந்திருக்கான்னா நம்ம நாள்ல எத்தனை பேர் இருக்க மாட்டான்? லட்சக்கணக்கான பேர் இருப்போம், இருக்கத்தான் இருப்போம். இந்த ஸ்ரீராம என்ன பண்ணா எல்லாத்திலையும் கிருஷ்ணன் மாதிரி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. கிருஷ்ணன் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கணும், கிருஷ்ணன் மாதிரி நகை போட்டுக்கணும், கிருஷ்ணன் மாதிரி நடக்கணும், கிருஷ்ணன் மாதிரி பேசணும், கிருஷ்ணன் மாதிரி பார்க்கணும். எல்லாம் வந்தது இவனுக்கு. ஒரு புல்லாங்குள்ள சுச்சுறவங்க அவசரவங்க கிருஷ்ணன் மாதிரி ஊத ஆரம்பிச்சான். இந்த அவசரத்தை கட்டவுடனே கிருஷ்ணன் ஊதலைன்னு சொல்லுவா எல்லாரும். இந்த வயது அசத்து தான் ஊதிட்டு இருக்கு, எல்லாரும் குரலை வச்சுருந்தான். இப்போ அதை பார்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு கேட்டான் அந்த ஸ்ரீமாலி கண்ணனை, உம்ம மாதிரி வஞ்சனக்காரன் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தீர். சங்கு உதவி சொல்லி கொடுத்தீர், பிள்ளாங்குழு உதவி சொல்லி கொடுத்தீர், என்னமோ சொல்லி கொடுத்தீர். இந்த சக்கரத்தை உபயோகப்படுத்துறது நமக்கு நீ சொல்லித்தரல என்னாகும். அதுக்கு சொன்னார் கிருஷ்ணன், அது கொஞ்சம் அபாயகரமான விளையாட்டை பார்த்து உனக்கு வாண்டான்னு பார்த்தேனா அப்படின்னாரு. ஆ எல்லாம் நீ சொல்லி கொடுத்தா வரும். சங்கீதம் சிச்சு ஆரம்பிச்சு ரெண்டு பாட்டு முழுசா முடியறதுக்கு முன்னாலும் என்னென்னமோ பாட்டுக்கு தலைப்பெல்லாம் சொல்லுவா. டியூஷன் சொல்லிக்கிற பொண்ணுக்கு அம்மாவோ பாட்டியோ அத்தையோ. அது இப்ப வாண்டாமேனு கேட்க மாட்டாவோ. அதுபோல நீ சொல்லிக் கொடுத்தா வருமையா சக்கரம் எனக்கு. நான் சொல்றேன் அந்த பத்தி எல்லாம் பார்த்துக்கோ. நீ அப்புறம் செய்யின கையில தான் சக்கரம், கிருஷ்ணன் கிட்ட தானே சக்கரம் இருக்கு, வேற எங்க இந்த வண்டியில இருந்து பிடுங்கிறது? கிருஷ்ணன் கையில இருக்க சக்கரத்தை எடுத்தாரு. ஒரு சுவைட்டு சுவைட்டினார், ஒரு குறி பார்த்து விட்டார். அது ஒரு மரத்து களையை வெட்டித்து அது மறுபடியும் திரும்பி வந்து அக்னியை கக்கின்றி கண்ணன் கையிலேயே வந்தது. அதை வாங்கி உபசங்காரம் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு போச்சுது, கையில் வச்சுக்க வேண்டியது, ஒரு சுவைட்டு சுவைட்ட வேண்டியது, எரிய வேண்டியது, வாங்க வேண்டியது, வாபீஸா இருந்தது, தோளில் கையில் வச்சு வேண்டியது. சொல்லச்சே சொல்லுமா இருக்கும், ஜாகிரதையாக பழகணும். ஒரு காரியம் வச்சுக்கோ விஷயம் மாதிரி, ஒருத்தன் உபயோகப்படுத்தி உபக்கிரமம் பண்ணிட்டான்னா அவன் தான் உபசங்காரம் பண்ணணும். பாதியில என்னை வந்து காப்பாத்தினா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீயே அதை விடுறேன்னு நீயே அதை வாபீஸ் வாங்கி கையில் வச்சுக்கணும். வாங்கிக்கிறேன் நாம கையில் சக்கரத்தை வேண்டாம் சுயற்றான்னார் கிருஷ்ணன். சுயற்றான் இது சுத்த சுத்த சுத்த அக்னி ஜுவால கக்கடு சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துரியம் சுடுறது கண்ணான்னா. நீ கொஞ்சம் தள்ளி பிடுற கைய கிட்ட ரொம்ப கணக்கிறதுன்னா அது சுத்த சுத்த கணக்கும் சூடு ஏறும். நீ கொஞ்சம் அண்ணண்ட கையை தள்ளுதுன்னா இவன் அண்ணண்ட தள்ளுறேன் அண்ணண்ட தள்ளுறேன்னு கழுத்துக்கிட்ட கையை உணர்ந்துட்டாங்க. தான் கழுத்தை விட்டுட்டு தானே செத்தாங்க. ஸ்ரீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்ல சாமாறு அவனை நீ எண்ணி நின் சக்கரத்தால் தலை கொண்டாய். அப்படி என்றே வாழ வைக்கப்பட்டவர் இந்த சுதாமாங்கிற குச்சேல சுவாமி. சுதாமா அவருக்கு பேரு, அவருக்கு வழக்கில் பேரு, இவருக்கு குச்சேலன்னு பேர் இருந்தது. சேலம்னா வஸ்திரம், குச்சேலம்னா கந்த துணி. கந்த துணிக்காரன் அவனுக்கு பேர் வந்தது சுவாமி. உலகத்தில் ஒருத்தனுக்கு பேரே கந்த துணிக்காரன், வேற ஒருத்தருக்கு கந்த துணி இருக்காது. அவனு அப்படியே அவ சம்சாரம் அப்படி, ஏன்னா இவன் இருக்கிறதுல அவளு இருப்பான். இது சுகசுவாமி எழுத ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணசியாசி சகா கச்சித் பிரம்மணோ பிரம்மவித்தமா விரக்த இந்திரியர்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. கண்ணனுக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான் என்று தொடக்கமாகிறது. கச்சித்து ஒரே ஒரு ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒருத்தான்னு சொல்றது இல்லையா? ஒரே ஒரு கச்சித்துன்னா இது எதை குறிக்கும்? பகவத்கீதையில கண்ணபிரான் சொல்லுகிறான், மனுஷியானாம் சகசிரேஷு கச்சித் யதே சித்தியே என்று. பல கோடிக்கணக்கான மக்களிலே யாரோ ஒருவன்

தான் கண்ணனை தேடி மனசை பறிகொடுப்பான் என்று. அப்படி இருக்கிற ஒருத்தனா இருக்கலாம் இந்த சுதாமாங்கிற குச்சேல சுவாமி. எதிர்ச்சையா கிடைக்கிறதுல சந்தோஷம். இவனுடைய வாழ்க்கை வரலாறு பின்னால புரியுது. இவன் பெரிய சம்சாரியா இருந்தான். ஏராளமான பிள்ளை குட்டிகள். அவனுக்கு எத்தனை பிள்ளை குட்டிகள்னு தெரியல. 27 ஒரு சமூகம் சொல்றது. அது 27 தான் இருக்குதோ 37 இருந்ததோ ஈஸ்வரனுக்கு தான் தெரியாது. ஆனா அந்த நாள்ல இந்த குடும்ப கட்டுப்பாடு நிர்பந்தங்கள்லாம் வந்திருந்ததே ஆனால் இவ்வளவு சம்சாரியா இருந்திருக்க மாட்டார் அவர். பாவம், ஏக பிள்ளை குட்டிகள், 27 குழந்தைகள்னு தான் சொல்றாரு. 27 வச்சு பரிபாலிக்கிறான். இவருக்கு யோகக்ஷேமம், வேதம், பகவன் நாம, கிருஷ்ணநாம, சுஸ்வர சங்கீதம், இதுதான் இவருக்கு சொத்து. இதை வச்சிருந்து இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டாங்க. இத்தால குடும்ப நிர்வாகம் எப்படி பண்ணுவார் இவர்? ரொம்ப சிரமம். நான் சிரமப்படுறதான ஒரு எண்ணமும் கிடையாது இவருக்கு. நம்ம சம்சாரியா இருக்கோமேங்கிற கவலையும் கிடையாது. இவ ஆத்துக்காரி ஒத்தி இருந்தா. தஸ்ய பர்யா குச்சேலசுமாஜதாவிதா, பசியாலே மெலிந்த சரீரத்தோடு கூட குச்சேலான்னு அவளுக்கு பேரு.

கணவனுடைய திருவடி சிஷ்யுடைய கிருஷ்ணனுடைய சேவையாக எண்ணி குடும்பத்துல கவலை இல்லாத அந்த அம்மா வாழறது, அந்த ஐயாவும் வாழறார், பிள்ளை உடையெல்லாம் இருக்கு. உண்ணுக்கும் ஒரு தலைவலியும் வரல. குடும்ப யோகக்ஷேமத்தை பத்தி பேசணுமே, ஆறு பேசுறது இவ ஒருனா சதீபதிகள் பேசிக்கிட்டேதான் இவ குடும்ப வரலாறே நமக்கு புரியுது. சதீபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுல அந்த குடும்பத்து விருத்தாந்தங்கள்லாம் வந்துடும், வரலாறுகள்லாம் புரியும், புரியாதெல்லாம் புரியும். ஒரு நாள் கேட்டு தந்தம்மா, உங்களோட ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை எனக்கு. மகாராஜி, இத்தனை நாள் கழிச்சாது கேட்கணும்னு இப்போ ஒரு ஆசை இருந்தது. கேளம்மா மகாராஜிய கேட்டு இருந்தம்மா.

புருஷனை கூப்பிடுறா, இவன் பிரம்மன்னு கூப்பிடுறான். பரபிரம்ம விவேகத்திலேயே ஆழ்ந்து கிடக்கிற பெரிய ஞானி அல்லவா. சதீபதிகள் ஒருத்தர் பேசிக்கிறதே அழகா இருக்கு. பிரம்மன் உங்களுக்கு துவாரகையில எழுந்தவர்களுக்கு கிருஷ்ணன் பால்ய சிநேகிதன் இல்லையா, ஏன் நீங்க அவரை போய் பார்க்க கூடாது? புரியல அவருக்கு. என்ன இருந்தா வந்து கிருஷ்ணன் உனக்கு சிநேகிதன் தானே, நீ ஏன் அவரை பார்க்க கூடாதுங்கிற? நீங்க போகக்கூடாது அவர்கிட்ட. அவர்கிட்ட போய் என்ன சொல்ற? நான் பிள்ளை வீட்டுக்காரன், சாப்பாட்டு குழந்தை எல்லாம் கஷ்டம்.

என் குடும்ப விஷயம் நடத்தணும், அதுக்கு நீங்க ஒத்தாசை பண்ணணும், நீ என்ன கேட்க சொல்றீங்க, நீங்க ஐயோ அப்படிலாம் கேட்க வேண்டாம். கண்ணங்கிட்ட போய் கேட்கறதுங்கிறது கிடையாது, நீங்க போங்க, அவனே தருவன். தாஸ்யதி திரவிணம் பூரி, நிறைய செல்வத்தை கொடுப்பாமோ. ஏன் பெரிய குடும்பியாச்சே நீங்க, நீங்க பெரிய குடும்பியா சிரமப்படுறாள்னு அவனுக்கே தெரியும். எல்லாம் அறிந்து உணர்ந்தவன், முக்காலும் உணர்ந்தவன் பரமாத்மா. நீங்க அவன்கிட்ட போங்கோ, அவரே நிறைய தருவர், நீங்க வாங்கிக்கோ. நீ போயிட்டு வான்னு சொல்லல, நீங்க அவர்கிட்ட போங்கோன்னா உன்னுடைய பிறவி பயன் கண்ணனை அடையிறது தான். ஆகவே கண்ணனை ஆடி நீங்கள் போங்கள் என்றாள் இவள். காதல விழுந்தவருக்கு ஒரு திருப்தி, மகாராஜியா இருக்கணவா. அயம் ஹி பரமோ லாபோ உத்தம ஸ்லோக தரிசனம், பரமாத்மாவை போய் பாருன்னு சொல்றா இவ. ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை இருந்து சொல்றா இவ. அடுத்தாப்புல இவர் கேட்டார், நான் போறேன், எத்தனை நாள்ல வரேன் ஒண்ணு சொல்லல, பகவானை பார்க்க போகணும், வெறுங்கையோட ஆண்டவனை பார்க்க போகாத, ரிக்தஹஸ்தேன நோபேயா திராஜானன் தெய்வதம் குரு, தெய்வங்களை ஆச்சாரியர்களை பெற்ற தாய் தந்தையர்களை பிறந்த கை குழந்தைகளை இதையெல்லாம் வெறுங்கையோட பார்க்கிறது ஒரு பாபம், பார்க்கப்படாது. ஏதாவது எடுத்துட்டு போகணும், உன்னை அவ வீட்டில் இருக்கிறத உன்னையாவது எடுத்து அந்த குழந்தையாட்ட கொடுத்துடணும். அப்ப ஏதாவது இருந்தா கூட என்ன, இவர் ஏதாவது என்ன என்ன வச்சிருக்காரு, இவர் குடும்ப யோசனத்துல என்ன சாமான் வாங்கி வச்சிருக்காரு, ஏதாவது ஸ்டோருக்கு போனாரா, சாமான் வாங்கினாரா, மாசம் முதல்ல பில்லுகள் போட்டாரா, யார் ரேஷன் கடைக்கு போனாரா, கியூல நின்னதாரா, இவர் ஒன்றும் வாங்கினதே இல்லையா, எப்படி நடக்காது யோசனை தெரியவே தெரியாது புண்ணியவானுக்கு. பகவான பாக்குறதுக்கு எடுத்துன்னு போறது கைக்கு ஏதாவது வேணுமேம்மா கேட்டார் இவர். இந்தம்மா என்ன பண்ணா, இவ வயன்னா சொல்லவே இல்லை, குடுகுடுன்னு ஓடினா யாச்சித்வா சதுரோ முஷ்டின் விப்ரான் பிரதுக்க தண்டுவான், நாலா வீட்டுக்கு போனா நாலு பிடி அவள் யாச்சகம் வாங்கினான், யாச்சித்வா தான் இருக்கு, நாலு பிடி அவள் வாங்கினா இவ. ஆனா இதுக்கு பின்னால மோரோபந்த சுவாமி பாடுறார், இந்த குச்சேலம் எடுத்துட்டு போனது தீனே முஷ்டி போகே, மூணு பிடி அவள் எடுத்துட்டு போனான்னு சொல்ற பாகவதத்துல அதுதான் இருக்கு. அப்ப சுகாராம சுவாமி பாகவதத்தை நன்னா படிக்கல, யாச்சித்வா சதுரோ முஷ்டி நாலு வீட்டுல வாங்கினான்னு எழுதியிருக்கார் அவர், இவர் என்னவா மூணு பிடினு எழுதினார். அதுக்கு இப்படி நாம கணக்கு பண்ணிக்கணும், நாலு வீட்டுல யாச்சகம் வாங்கினாதான் அதை குப்பை போய் இல்லாத எடுத்து பொறிக்கணும்னா மூணு பிடி அவள் தரும். யாச்சகம்னு கேட்டா ஒரு கணக்க அளந்தா கொடுப்பா, நீங்க பணம் கொடுத்து வாங்குற சாமானே ஒழுங்கா அளந்து தர மாட்டேங்கிறானேமா, யாச்சகங்கிறத எப்படி கொடுப்போமோ. யாச்சித்வா சதுரோ புஷ்டி நாலு பிடி வாங்கினார், நாலு பிடி மூணு பிடியா தெரித்தீர் அதை வியாக்கியானம் பண்ணிக்கணும். அதை வாங்கி சேல கண்டே என்ன தான் பத்வா, ஏதோ ஒரு கந்த துணி தான் வத்தல இருக்கு, சாஸ்வதமான சொத்து குச்சியில குச்சியை எல்லாரும் அவ துணி மாதிரி தான் கொஞ்சம் போறோம், ஒரு சின்னதா ஒரு சதுரமா சித்திரிச்சு ஒரு சதுசிரம் பண்ணி அதில் இந்த அவளை வச்சு கிருஷ்ணார்பணம்னு வச்சு கிருஷ்ணார்பணம்னு முடிச்சு போட்டு இதை கையில் எடுத்துட்டார். கண்ணனை பார்க்கலாம் என்று புறப்படுகிறார் இவர். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள குழந்தைகளுக்கெல்லாம் பசி, அதுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு இவர் போகிறதுன்னா இன்னும் இந்த ஒரு வருஷம் ஆகும் போகிறதுக்கு, அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இது கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது, ஒருத்தன் கண்ணெல்லாம் சுத்துறதுங்கிறான், ஒருத்தன் காலெல்லாம் வலிக்கிறதுங்கிறான், ஒருத்த அம்மா உன்னை பார்த்தா எனக்கு ரெண்டு அம்மாவை தெரியுதுங்கிறான், கண் பஞ்சடைஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில பழைய ஏதாவது போடேன்னு கேட்டான் அவர் பையன். பழைய சாத்த ஜலத்துல ஊற வச்சு வைக்கிறது பழையது, இது பழைய கால சம்பிரதாயம், காலங்காலத்தால எழுதணும்னா அதை புழுங்கி சாப்பிடுறது, ஜலத்தையும் அன்னத்தையும் கரைச்சு. இந்த குச்சேரர் வீட்டுக்காரி இருக்க அதுக்கு ஏகவே தான் இந்த ஞானம், அதுக்கு பேரு புராதனம்னு பேரு, பழசு புராதனம் புண்ணிய கிருத்தோல பந்தே நாளாகும். குழந்தைகளுக்கு புரியல,

இந்த திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கிற எம்பெருமானுடைய வடிவமும் இந்த பானையில ஊர்ற பழைய சாஸ்திரனுடைய வடிவமும் ஒன்றுதான் என்று ஒரு வடமொழி புறவன் சித்தரிக்கிறான். இதுக்கு அதுக்கு சாமி மருங்கோ, ஜலேசயானம் ஜெகதேக கிருத்தியம் சர்வைரவி பிராதருபாசனியம். அதுவும் ஜலத்துல படுத்துட்டு இருக்கோம், இந்த பிரசாதமும் ஜலத்துலதான் ஊறும். ஜெகதேக கிருத்தியம், உலகத்துக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியம். கண்டதை காட்டதை தின்னுட்டு சமப்படுறாப்புல பட வேண்டாம், உடம்புக்கு ஒண்ணும் பண்ணாது. ஜெகதேக கிருத்தியம். அடுத்தது சர்வைரபி பிராதருபாசனியம், எல்லோரும் காலங்கார்த்தாலே அதைத்தான் உபாசிப்போம். புராதனம் புண்ணிய கிருதோலபந்தே. குழந்தைகள் தாய கேட்கிறான், புராதனமாவது ஒரு பிடி போடம்மா, அதையாவது திங்குறோம் அங்கே ஒரு வேலை கேட்கறாமா. அதுக்கு நாம கொடுத்து வைக்கணவேங்கிறது அந்த அம்மா. ரொம்ப ஜென்மாந்திர புண்ணியம் பண்ணாதான் அது கிடைக்கும். உன் குழந்தைகளுக்கு இந்த ஜென்மாவில் சாப்பாடு இல்லாததுக்கு காரணமே எனக்கு தோன்றது, நாம பண்ணிக்கிற காரியம் இல்லை.

பெண்ணாய் பிறந்திருக்கிறாய், பேத மீனாலே நீ ஏதோ சிரமப்படுகிறாய். நீ சிரமப்பட்டு இதுக்கு சாப்பாடு கிடைக்கும் நினைக்கிறது ஒரு தப்பு. போற என்னாவில உன் பிள்ளைகள் எல்லாம் வேலையிலே யாருக்காவது அன்னம் விட்டு இருந்தானே, ஆனால் இந்த ஜென்மாவிலே வேலையில அன்னம் கிடைக்கும். பூர்வ ஜென்மாவினுடைய புண்ணியமோ பாபமோ அதனுடைய பயன்களைத்தான் இந்த ஜென்மாவிலே அனுபவிக்கலாமே விட்டு மனுஷ பிறவி மற்றொன்றை புதுசாக அனுபவித்து விடவே முடியாது. போன ஜென்மாவுக்கு இந்த ஜென்மாவுக்கு என்ன சம்பந்தம்னு நீ கேட்ப. பாவம் பொம்மநாட்டி தானே, நான் சொல்றேன் கேளு. இதா விருட்ச சம்புஷ்பித தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணிய கர்மனா என்பது வேத வாக்கு. ஒரு மரத்து நிறைய புஷ்பம் புஷ்பிச்சு இருந்ததுன்னா பூத்த மரம் வெகு தொலைவிலேயே வாசனை வீசும். அந்த மாதிரி புண்ணியங்கள் இருந்ததே ஆனால் புண்ணியத்து வாட வீசும். அதுவும் இல்லை பாபம் தான் இருந்ததுன்னா பாப வாட தான் எங்கே போனாலும் வீசும். மென்ன பிடிக்கும் அது. போன ஜென்மங்களிலே செய்த சுகதுக்கத்தினுடைய பிரயோஜனத்தை இந்த ஜென்மாவில அனுபவிக்கலாம். அது மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, மாதிரி மிருகங்களுக்கு கூட ஜென்மாந்தரம் உண்டு, பூர்வ ஜென்ம வாசனை உண்டு. ஒரு நாய் இத்தனையோ ஜாதி, ஒன்னொன்னே ஏக ஜாதி. ஒரு தாய் வயிற்றில ஒரு அஞ்சாறு நாய்க்குட்டி பிறக்கிறது. ஒரு நாய் பெரிய ஆபீஸருக்கு செல்லமா வளர்க்கப்படுறது. இன்னொன்னு ஏர் கண்டிஷன்லயே டிராவல் பண்றது. இன்னொன்று வெயிலையே பார்க்காத போது போக்குறது. இன்னொன்று தெருவில் போய் ரோட்ல போய் எச்சக்கலைக்கு பறந்து அடிபட்டு சாரது. இன்னொன்று முனிசிபாலிட்டி சிப்பந்திகள் கழுத்துல கயிறை கட்டி பிடிச்சி ஒரு நாய் பிடிச்சதுக்கு 4 ரூபாய் எனக்கு வேணும்னு அவன் வாங்கிட்டு போடுறான். இதோட கூட பிறந்த 800 நாய் துப்பறி இடையில

காக்கு போறது, அது துப்பு கண்டுபிடிக்கிறது, திருடனை கண்டுபிடிக்கிறது. மனுஷனுக்கு பின்னால நாய்க்குட்டி எல்லாம் ஓடிட்டு இருந்தது. இந்த இலாக்காக்கள்ல வேலை செய்யற நாய் ஓடிச்சுன்னா நாய்க்கு பின்னால 100 ராஜாங்க சிப்பந்திகள் ஓடுறான். அது மூட்டில் எடுத்துனா ஏறாய்வா, பள்ளத்தில் எடுத்துனா இறங்குறா. அப்போ ஒரு தாய் வயிற்றில் பிறந்த நாய்க்குட்டி பெத்த குழந்தைகளுக்குள்ளே ஒரு ஒரு நாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தியா. ஜென்மாந்தரத்தில் இருக்க புண்ணியத்தையும் பாவத்தையும் நம்ம கண்ணாடி போட்டு பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. அது ஆண்டவனுடைய கட்டளையினாலே நிகழும்படியான ஒரு விற்த்தாந்தம். போன ஜென்மந்தனியில் அவரவர் செய்திடும் புண்ணிய பாவம் அடி, நீ துக்கப்படாதே. ஒரு கதை சொல்கிறேங்கள், உனக்கு ஒரு ராமாயண கதை சொல்கிறேங்க. ராமாயணம் படிச்சிருக்காடி நீனு கேட்டார் வீட்டுக்கறிய. குச்சேரியா வீட்டுக்கறிக்கு ராமாயணம் தெரியாதா? ராமராவண யுத்தம் நடந்தது, சண்டை, ரத்தம் ஆறா ஓடுறது, மாம்சங்களும் கண்டங்களும் எலும்புகளும் முதக்கிறது, இது கழுகெல்லாம் பொறியத்துங்கிறது, அதுகளுக்கு வேட்டை. இது சண்டை முடிகிற வரையில் அதுக்காக இந்த மாதிரி சாப்பாடு போட போகிற. துளசிதாசர் தான் ஒரு பாட்டில் பாடி சொன்னார், இதில் இந்த ரத்தத்தில் ஆசை, இந்த மாம்சத்தில் ஆசை இருக்கிற கழுகு ஒரு கர்ப்பிணி கழுகு, அந்த மாம்சத்தை பொறுக்கின்றி இருந்தது. அங்கே ரணகலத்திலேயே அது ஒரு முட்டை எட்டுது. பகுத்தறிவு படைச்சவன் நடுவிலேயே முட்டை உயிரோடு இருக்க மாட்டேங்கிறது. ரணகலத்தில் முட்டை உயிரோடு எப்படி இருக்கும்? இந்த முட்டை போட்டு முட்டை எட்டுவிட்டு அது அரியத்தனத்தால் பறந்து போயிடுது. பின்னால் ஒரு யானை வந்தது யானை படையிலேருந்து. அது முதுகில் போட்டிருந்தான் யானை மணி, ரெண்டு மணி. ஒரு பக்கத்து மணி நாக்கு இல்லை, அது அறந்தது. இந்த முட்டை மேலே கவச்சம் மாதிரி விழுந்தது. அது இது திரிந்து போச்சு. சண்டை எல்லாம் முடிஞ்சு ரணகலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி பார்க்குற போது ஒரு பெரிய மணி புதஞ்சு கிடந்தது. அதை பேத்தெடுத்தான் ராட்சத சிப்பாய்கள். அதுலேருந்து 5-6 கழுகு குஞ்சு பறந்து போச்சு. பாத்தியா பொண்ணே, ஈஸ்வரன் இந்த முட்டையை எப்படி காப்பாத்தினா? இதுக்கு மேலே மணி, இந்த முட்டையை நசிக்காத இந்த மணி அதுக்கு கவச மாதிரி எப்படி விழுந்தது? இது யாரு பரிபாலிச்சான்? இது யாரு அடகாத்தான்? இதுலேருந்து 5-6 குஞ்சு பறந்து போச்சு. இதுக்கு அன்னமிட்ட பிரபு யாரு? அந்த பிரபு இந்த பசு, இந்த கிருமிகீடாதிகளை எல்லாம் காக்கும்படியான வள்ளல் சர்வேஸ்வரன் கண்ணன் இருக்கிற போது எங்கும் நிறைந்திருக்கும்படியான பரமாத்மா உன் குழந்தைகளையும் அன்னமிட்டு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுடைய கடமை, அவனுடைய பொறுப்பு. அவன் காரியத்துக்கு நீ கவலைப்படாத. எல்லாம் பூர்வ புண்ணிய சுக்ருதத்துக்கு துக்ருதத்துக்கு தகுந்தா போல நடக்கும்.

எனக்கு தெரியுது பிரபு, இல்லா சின்ன சிறு குழந்தைகள் உன் நாலு குழந்தைய கொடுக்கலாம்னா உங்களுக்கு கொஞ்சம் வலுத்த குழந்தை எல்லாத்தையும் தட்டி ரெண்டு குழந்தைக்கு வச்சுக்கிறத ஒரு குழந்தைய பிடி தின்று போடுறது. என்னால் அக்கம் பக்கத்தில் போய் வாங்கவும் முடியல. எத்தனை இடத்துல நான் என் தலையை நிறுத்தின்னு போவேன். நான் போன உடனே யாத்திரத்துக்கு வந்தான்னு தான் சொல்லுவாவா. ஆகவே எனக்கு போகிறது ரொம்ப சிரமம். நீங்கள் கண்ணங்கிட்ட போயிட்டு வர்றது தான் நியாயம் தோன்றும். அயங்கி பரமோ லாபோ உத்தம ஸ்லோக தரிசனம். உத்தம ஸ்லோகனாக இருக்கிற கண்ணனையாவது சேவிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அந்த அம்மா நீ கிருஷ்ணா கிருஷ்ணா நம்ம பெரிய சொல்லிட்டு இருக்கே, தோ துவாரகையில் இருக்கானா, எதுக்குள்ள நாதன் தோ இருக்கானே, போஜகுல திலக்கனாக இருக்கான், விஷ்ணு வம்ச பிரதீபனாக இருக்கான், லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறான், ஆஷிதாவை சம்ரட்சிக்கிறான், அந்த பிரபுகிட்ட இப்போவே நீர் போனால் அவன் ஏன் தரமாட்டான். ஆகவே நீர் போயிட்டு வரும். தமுபைகி மகாபாக சாது நஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவணம் பூரி சீதத்தேயத்தை குடும்பினே. இதை கேட்டுண்டார். இந்த அவள் வாங்கி கொடுத்தாள் இந்த அம்மா, நாலு ஆத்திரம் வாங்கி கொடுத்தாள். நாலு ஆத்திரம் இருக்கிறதையும் சேர்த்து மூணு பிடி ஆக்கி

மூணு பிடி அதை முடிச்சு போட்டு கட்டி பகவதன் பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணி அதை கண்ணில் ஊற்றிட்டு ஆத்துக்கார் கையில் கொடுத்துருவா. புருஷன் கையில் இவர் கையில் எடுத்துட்டார். எப்போ வர, எத்தனை மணிக்கு வருவேன், இன்னும் ஒரு தகவலும் சொல்லலை. இவர் போனவர் போயிட்டே இருந்தார், மேற்க போயிட்டே இருந்தார். தான் ஊர்லேருந்து அவந்தியிலேருந்து மேற்க போயிட்டே இருக்கார் துவாரகைக்கு. துவாரகையில் தான் இருக்கார் கண்ணன், துவாரகை.

அங்க சமுத்திரம், இங்க நமக்கு சம்சார சமுத்திரம் இயற்கையாவே கூட. சமுத்திரக்கரையில போய் நிற்கிறார் இவர். இவர் ஆறு அக்கறை கொண்டு விடுவா, அங்க ஆறாறு போயிட்டு இருக்கான். இவர் பாவம் இந்த கந்த துணிக்காரர், இவர் ஏழப்பட்டவர், இவர் பாட்டு நின்றுட்டு இருக்கார். இவர் நீ யாரான்னு ஒத்துருக்கல. இந்த படகுகள் தள்ளிட்டு போறாங்களே, அது ஒரு படகுக்காரவன் தான். சாமி எங்க சாமி போனவனுக்கு துவாரகை தெரியுது. துவாரகை பக்தி உள்ளம் படைச்சவனுக்கு தான் கண்ணுக்கு தெரியுமான். பிராத்தி நேரம் தான் கண்ணுக்கு துவாரகையே தெரியாதான். துவாரகை தெரியுது, ரொம்ப நாளையா தெரியுது, என்னால் போக முடியல. ஓ, நான் அவன் கொண்டு விட்டவன், எப்படி கொண்டு விடுவேன்? உங்கள் மாதிரி இருக்கிற சாதுக்குள்ளே கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசைப்படுறவாளை கொண்டு போய் விட்டா தான் எங்களுக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு, நாங்கள் சௌக்கியமாக வாழறோம். இது நல்ல ராஜ்யண்டது. அப்போ நான் துவாரகை தான் போகணும், கண்ணனை போய் சேவிக்கணும். இருக்கு இவர் கையை பிடிச்சிக்கிட்டாவும் சாஸ்திரங்கள் சொல்றது, கௌசிக பிராமணம் முதலான உபனிஷத்துக்கள் மோட்சத்துக்கு ஒரு சேதனன் போனான்னா அந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கிற ஒரு ரிசப்ஷன் கமிட்டி ஒன்று வருமா, வரவேற்பு ஒரு கழகம் வச்சுங்களே, அதுக்கு என்ன பேர் சொல்றது, வரவேற்பு கழகம் நம்ம ஊருக்கு வரவாளை கூப்பிடுறதுக்கு. சதம் சதம் மாலாஸ்தார் சொல்றது வேதம். ஒத்தத்தன் கையில் ஒரு பூமாலை வச்சு என்ன பண்ண, ஒத்தத்தருக்கு போ கழுத்துக்கு போடுறதுக்கு வரவே இருக்குது. இவரை கையை பிடிச்சிருந்தான். துவாரகை தெரியுது அவனுக்கு. ஐயோ தெரியுது ஐயா, தெரிஞ்சுதான் எத்தரிச்சு கொண்டிருந்தது.

தேவலோகத்து பண்ணா அமராவதி பவனே காட்சி அளிக்கிறது, கருட கொடி பறக்கிறது இங்க பார்த்தாலும், கருட கொடி இங்க பார்த்தாலும் பறக்கிறத பார்த்தா சந்திரன் பிரகாசமா தெரியணும், அதை மேகங்கள் மறைக்கிறது. இந்த மேகங்களை மறைக்கிற மேகங்கள் மறக்கிற மேகங்களை துணைச்சி விடுற டஸ்டர் துணி போல இந்த கொடிகள்லாம் பறக்கிறதுங்கிறான் இந்த புலவன். கருடம் போன்ற பிளாக் எல்லாம் மெதுவா சமுதிரக்கரையில் கொண்டு விட்டாரு சுவாமி. சமுதிரக்கரை தான், இதுதான் துவாரகை, நீ எங்க வேணாலும் போய்க்கும். புத்திரி ஏன்னே கேட்க மாட்டான், தங்கு தடங்கள் இல்லை. கிருஷ்ண பக்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கிறவனுக்கு தங்கு தடங்களே கிடையாது, யமன் கூட கிடைக்க மாட்டான். எங்க போடுது வேறு? அந்த நாளில் கிருஷ்ணனுக்கு 16,008 அரண்மனை இங்க, அத்தனையிலையும் நாயகி, அத்தனையிலையும் குழந்தைகள், அத்தனையிலையும் குட்டிகள், அத்தனை குடும்பம் கிருஷ்ணனுக்கு. இந்த குசேல எந்த மூலை? குசேல ஏதோ பாங்கி 20 குழந்தைய வச்சுட்டு சவப்படுறாங்கிறோம். விஸ்வ குடும்பி பகவான், 16,000 சம்சாரம், ராஜகுமாரிகளை கல்யாணம் பண்ணி ஒத்தி ஒத்திக்கு 10 10 பிள்ளை, ஒரு ஒரு பொண்ணு கணக்கு சொல்றார் சுகவரிஷி. அவாத்திர ஒன்றும் கலாட்டம் வந்ததா தெரியவே இல்லை, நிம்மதியை தான் பொது போயிருக்கு. இங்கேயாவது குச்சேர சம்சாரம் ஏதோ பசி குழந்தைகளுக்கு பட்டினின்னு சொல்றாரு, இவர் ஏதோ சமாதானம் சொல்லுன்னு இருக்கார். அழமாட்டா குறையா

ருக்மிணி, ருக்மிணி ஆகிற மகாலட்சுமி தேவியோட எந்த அரண்மனையில கண்ணன் இருப்பாரோ அந்த அரண்மனைக்கு தான் இவர் போய் சேர்ந்தார். அதோ வராரு இவர், போச்சே பயம் இருக்கு. கீழெல்லாம் காலை வச்சாலே காலை கூசுது. நம்ம காலழுக்கு இந்த கட்டடத்துல பட்டு கொடுத்தா என்ன பண்றது? நாலு பக்கமும் பார்க்கிறார், அண்ணாந்து பார்க்கிறார், கண்ணை இறுக்கி மூடி விட்டார். இவர் ருக்மிணி தேவி கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்கா சிம்மாசனத்தில். இந்த குச்சேலம் வரா நன்னா தெரியுது. பாக்கி பேர் பாரு இல்லையே கண்ணன், யார் யாரு எந்தெந்த வழையில் என்ன செய்துன்னு இருக்கான்னு தெரியும் இருக்கு.

ஏதோ ஒரு அரண்மனையில் நுழைஞ்சார். எதிர்ச்சியாக நுழைஞ்ச இடம் ருக்மிணி தேவியோட கண்ணபிரான் இருக்கிற இடமா இருந்தது. சகா சாட்சாத் சிவபதியின்னு சொல்லி தந்தம்மா. லக்ஷ்மி மணவாளனா இருக்கிற கிருஷ்ணன் உங்களுக்கு ஸ்நேகிதராச்சின்னு தானே இந்த அம்மா சொன்னாங்க. லக்ஷ்மி தேவியா இருக்கிறதா

இந்த என்ன கண்ணனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமா? கண்ணனை கண்ணாலேயாவது பார்க்க முடியுமானா? நான் படிக்கிற நாளில் அவனோட நான் பார்த்தது அவன் உருகவாசம் முடிஞ்சு அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ அதை நான் எண்ணி பார்க்க முடியுமா?

கண்ணபிரானுடைய குளிர்ந்த தரிசனம் நமக்கு கிட்டுமா, இந்த ஜென்மாவில் எனக்கு கிட்டுமா என்று கவலைப்பட்டே போகிறார். இவன் கவலைப்படுறது கிருஷ்ணனுக்கு தெரியுது. அப்போ பகவான் என்ன பண்ணார், மான்குட்டி மாதிரி துள்ளி பக்கத்தில் லக்ஷ்மி தேவி உட்காந்துருக்கா, ருக்மிணி தேவி கையில் வாழவேஜனங்கள், மயில் விசிறி, வாசனா திரவியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு உபச்சாரமாகின்றிருக்கா ருக்மிணி தேவி. இவர் வந்து அவர்கிட்ட சொல்லாத, படியில் இறங்காத மான்குட்டி மாதிரி கீழே துள்ளி குதித்தார். இவர் ஜட

என்னுடைய ஆத்ம பந்துவே என்னுடைய பழைய நண்பர், குரல் கொடுத்துட்டு ஓடினார். இந்த மாதிரி தான் குழந்தையா இருக்கும்போது கம்சன் மேல விழுந்தான் கிருஷ்ணன். கம்சன் நசுங்கி செத்தே போட்டான். இப்ப குச்சேர சுவாமி மேல விழுந்தார் கிருஷ்ணன். இவனை காப்பாத்தனங்கிற எண்ணத்துல விழுந்து அவனை இறுக்கி கட்டிட்டார். இவர் எல்லாரும் பார்க்கறா. இதா பிரம்மாதி தேவதைகள்லாம் எத்தனை நாளா கியூல நிக்கிறான் கண்ணனுடைய தரிசன பேட்டிக்கு. உத்திரு நேயம் பிரசாதம் லவதே விரிஞ்சா பிரம்மாதையோபி நவிதுகு பதவியும் எதியாம். பிரம்மாதி தேவதைகளுக்கு கிட்டாத ஒரு சௌபாகியம் எத் தரித்திரதமோ லோகே. உலகத்துல இவரை விட நிந்திக்க தகுந்தவன் ஏழப்பட்டவனே ஒருத்தன் கிடையாது. தரித்திரன்லேயும் தம பிரத்தியம் போட்டு பரம தரித்திரமா இருக்கிற இவர் என்ன கொடுத்து வச்சான் ஜென்மாந்தரத்துல, அவ்வளவு கொடுத்து வச்சாண்டாமோ. கிமனேன கிருதம் புண்ணியம் ஷியாஹீனேன பிக்ஷுனா யோசௌ திரிலோக குருனா ஸ்ரீனிவாசேன சத்கிருதா. கிருஷ்ணன் இவனை இறுக்கி கட்டி நிற்கிறான். பொருத்தமே இல்லை. இவன் அவனை எப்படிதான் கட்டினா புரியல. அவன் கொடுத்து வச்சிருக்கான் கனக்க செயல.

இவர் தங்க தகடு மாதிரி இவர் வேஷ்டி. அவர் வேஷ்டியில் நூற்றுக்கணக்கான பொத்தல், பொந்துகள், கிழிகள், கலவரங்கள், சங்க சக்கரங்களை பிடிக்கும்படியான கைவட சமமும். இவர் ஒத்த பஞ்சவத்தத்தை கையில் பிடிச்சிருக்கிறதே கை மறுத்து போகுது இவருக்கு. சில சமயம் கீழே வச்சா அந்த கையை தமிழர் மறுபடியும் எடுக்க முடியல. கிமனேன கிருதம் புண்ணியம் ஷியாகீனேன பிக்ஷுனா, அவரை இறுக்கி பக்கத்தில் கோத்தி வச்சிருந்தார். ஒன்று பார்க்கணும், மகாலட்சுமி தேவியே விசிறி விசிறி ராஜோபச்சாரம் பண்ணி பூஜை பண்ணுறான்னா இந்த குஜேலம் தரித்திரமா? லட்சுமி தேவி கண்ணால் ஒருத்தரை பார்த்துட்டாள்னா அவன் கோடிக்கணக்கான ஐஸ்வர்யங்களுக்கு எஜமான போயிடுறான். தேஷாம் பூமியில் தனபதிக்கிற்கா தம்பரா தம்பூதிர்வா தாரா நிர்யாந்தி அதிகம் அதிகம் வஞ்சிதானாம் வசூனாம். அதை பார்த்தா பின்னர் இவரை தரித்திரம்னு உலகத்தில் இருக்கவா சொல்கிறாளே தவிர லக்ஷ்மி தேவி இவருக்கு துவாரைக்கு இவனால் காலடி வைக்க முடியுமா? கிருஷ்ணனோட பேசிக்க முடியுமா? கிருஷ்ணன் இவனை இறுக்கி கட்டிக்குவரா? ருக்மிணி தேவி கையில் விசிறி வச்சுட்டு வீசிவிடா? இத்தனை பண்ணுறான் ஒத்தனை என்ன அவனை போய் தரித்திர குச்சியாலன் தரித்திர குச்சியாலன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் மகாபிரபு தான், அவன் லக்ஷ்மி கடாட்சம். அவன் மாதிரி பெற்றவனே உலகத்தை பின்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. இந்த வேளையில் கண்ணன் என்ன பண்ணார்? நாமெல்லாம் குருகுல வாசம் பண்ணிட்டு இருந்தோம், உங்க நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். குருகுல வாசம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு சம்பவத்தை நான் மறக்காத உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். என்ன குஜியாத சுவாமி, நாமெல்லாம் குருகுலத்தை ஒரு நாள் கொண்டு இருந்தோம். ஒரு காலம் அன்னைக்கு பாடம் இல்லாத நாளாக இருக்கலாம், அனுதீனமாக இருக்கலாம். குருபத்தினி வந்தா, குருவினுடைய ஆணையை எப்படி நான் செய்து முடிக்கணுமோ அந்த மாதிரி குரு பத்திரிக்கும் கௌரவம் கொடுக்கத்தான் வேணும். குரு பத்திரிக்கை சொன்னதையும் கேட்கணும். குரு பத்திரிக்கை சொன்னா, குழந்தைகளே குருகுலத்தில் வரகே இல்லைடா, இங்கே போய் கொஞ்சம் வரகு எடுத்துட்டு வந்தாள்லாம் குருகுலத்துக்கு ஒத்தாசியாக இருக்கிறேன் நாளைக்கு சொன்னால் அந்த அம்மா. அப்போ நாமெல்லாம் பரப்பிட்டோம். யார் சொல்கிறான்? கண்ணன் சொல்கிறான். குசேல சுவாமி மனசு இப்போ குருகுலத்தில் இருக்குது. இவெல்லாம் பரப்பிட்டு போகிறாப்பிலையும் வராப்பிலையும் ஏதோ வரைய கட்டுறாப்பிலையும் மனசு கொடிக்கிறது. நாமெல்லாம் போகிறோம், வரையெல்லாம் முடித்தோம். யார் யாருக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளோ பெரிய பண்ணலாம் கட்டி எடுத்துருந்தோம். குருகுலத்துக்கு திரும்பலாம்னு கிளம்பினோம். கிளம்பின உடனே திரும்பி பரப்படுற வேலையில் பளிர் பளிர்னு நான் மின்னல், மேகம் படபடன்னு பத்து இடி, சந்ததாரையாக ஒரு மழை ஊற்ற ஆரம்பிச்சுது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை கேட்ட உடனே குச்சியல் இருக்குது, இப்போ ஒரு தள்ள மழை விழறாமல் இருக்குது.

0: 么干呀？
1: இப்படி பல குருகுலவாச நிகழ்ச்சிகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கண்ணபிரான் இறுதியிலே கேட்டான், இத்தனை நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்தீரே சுவாமி, என்னாவது கொண்டு ஏதாவது கொண்டு வந்திருக்கீரா? எனக்கு ஏதோ கொடுத்துருக்கான்னு தெரியும் கண்ணனுக்கு. கிமுபாய நமானீதம் பிரம்மன் மே பகவத் பவதா கிரகாது, உங்க வீட்டிலேருந்து எனக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பிரம்மன்னு கூப்பிடுறாரு இவ்வளோ. அப்போதான் குஜேர சுவாமிக்கு ஆத்துக்காரர் என்ன வரும், அவள் இப்படி தானே கூப்பிடுவோம் பிரம்மன்னு. அந்த மாதிரி தான் கிருஷ்ணன் கூப்பிட்டான். இந்த அவள் நீ சொல்லாத இந்த அந்த முடிச்ச மெதுவா அப்படி கண்ணங்கிட்ட சமர்ப்பணம் பண்ணார்கள். பெருமாள் இந்த அவளை எடுத்து அந்த முடிச்சு ஒண்ணுன்னா அவித்தார். அஜான முடிச்செல்லாம் வந்தது ஞான ஒளி பெருகித்து. வித்தியத்தே கிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயா ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்பது உபரிஷத்து. ஒரு பிடி அவில் எடுத்து வாயில போட்டார் கண்ணன் ஆசையோட. தன்னை சொல்லிட்டார், விஸ்வன்னு எனக்கு பேரு, சராச்சரமயமா இருக்கிற வடிவம் கிருஷ்ணன். தர்பயன் தங்கவாம் விஸ்வம் ஏதே பிரதுக தண்டுலா, சராச்சரமயமா இருக்கிற எனக்கு இந்த அவில் ரொம்ப பிடிக்கும். வாயில போட்டுண்டார், ரசிச்சு கடிச்சு சாப்பிட்டார். இன்னும் கொஞ்சமும் திங்கலான்னு கொஞ்சம் அள்ளினார். தாவச்சீ ஜெகிரே பாணிங்கிறார் ரிஷி. அதுக்குள்ள லட்சுமி தேவி அவர் கையை கண்ணன் கையை பிடிச்சுட்டான். பிடிச்சுட்டு என்ன சொன்னா, ஏதாவதாலும் விஸ்வாத்மன் அகில உலகமயமா இருக்கும்படியான தங்களுக்கு இது போறும். உங்க சிநேகிதருக்கு இகலோகத்துக்கோ பரலோகத்துக்கோ எல்லா லோகத்துக்கும் வேணுங்கிறது இது சாதிச்சு கொடுத்து போரும் நிறுத்து கொண்டார். ஆசையோடு சாப்பிட்றதை தடுக்கலாமோ ருப்பிணி தேவி? இல்லை அந்த பிரசாதம் தனக்கு கிடைக்கணும்னோ? இல்லை ஒரு கால் இந்த ஒருபடி அவலை தின்னுட்டு அவனுக்கு ஏ ஐஸ்வர்யம் போய் இன்னும் ஒருபடி அவலையும் சாப்பிட்டு இந்த கிருஷ்ணனுடைய அரண்மனை கிருஷ்ணனே அவருக்கு அடிமை ஆபாத்துக்கு போட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமோ என்னமோ அத்தோடு முடிச்சார் இவர். ராத்திரிலாம் போது போச்சு பேசிகிட்டு இருந்தால் சமுத்திரக்கரவர்கள் வழி கொண்டு விட்டார். அப்போ நினச்சார் இவர், நான் ஒன்றும் கேட்கல, அவனு எனக்கு தரலை, அவன் தராத இருக்கிறதுக்கு நியாயம் உண்டு, தரத்துக்கு தான் நியாயம் இல்லை. ஏன்னா அதனோயம் தனம் பிராப்திய மாத்தியன் உச்சைகிற நமாம் ஸ்வரத்து, செல்வம் இல்லாத எனக்கு செல்வம் கொடுத்தா நான் மதிச்சு போய் அகங்காரத்தோடு ஆயிடுவேன்னு என்னுடைய கர்வம் எனக்கு கர்வம் வராக இருக்கிறதுக்காக செல்வம் கொடுக்கா இருந்தான் போதும் என்னுடைய சகா கிருஷ்ணன் என்று அதையும் நல்லதாகவே எண்ணி கிருஷ்ண நாம ரசாயனத்தையே பானம் பண்ணி கொண்டு நேராக தன்னுடைய அவந்தி நகரம் போய் சேர்ந்தார். தான் வீட்டு வாசலை வந்து பார்க்குறார், இவருக்கு புரியல. வாசலில் ஒரு நடக்க முடியாத காலையும் கை வச்சுட்டு மாடு போயிட்டு இருந்தது, ஆனைக்குட்டிலாம் இருக்கு இப்போ குஜேராத் வாசலில், இந்திரபவனம் மாதிரி இருக்கு, குபேர பவனம் மாதிரி இருக்கு, தேவலோகத்து கட்டடம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பல போக சாதனங்கள், பல முக்தி சாதனங்கள், யாகசாலைகள், பாகசாலைகள், பரிமிசாலைகள், ஏராளமான கட்டடங்கள், ஏராளமான ஒரு நகரம் நிர்மாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஊரில். கிருஷ்ணனுடைய குழந்தைகள் பேரம்பேத்திகள் மாதிரி இருக்கு குச்சேல சுவாமி குழந்தைகள்லாம். ஏதத் பிரம்மண்ய தேவசிய பிரம்மண்ய தேவனாக இருக்கிற பரமாத்மா அவருடைய கருணையை எண்ணினா அவ வீட்டில் எல்லாம் ஸ்மரத பாதகமலம் ஆத்மானோபயட்சதி நரவேஷி. அது மாதிரி ஒத்தொத்தரும் அங்கே கண்ணன் மாதிரியே இருக்கா, குழந்தைகள்லாம் கிருஷ்ண குழந்தைகள் மாதிரி இருக்கு, இவர் ஆம்பியாவை பார்த்தா கிருஷ்ணன் ஆம்பியா மாதிரி இருக்கா, ருக்மிணி சத்யபாமாதிகளாக இருக்கிற அஷ்டமகிஷி மாதிரி

இந்த பெண்கள் எல்லாம் காட்சியளிக்க சகல ஐஸ்வர்யத்தின் நடுவிலே திளைத்து கிடக்கிறார் குஜேல சுவாமி. பரம வைபோகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு மேலும் தான தர்மங்களை பண்ணிண்டு தேவசிய பிரம்மண்ய தேவனாக இருக்கிற கண்ணபிரானுடைய வைபவத்தாலே ஏராளமான ஐஸ்வர்யம் அடைந்து பெருநல் வீடு பெற்றவனாக இருக்கிற குஜேல சுவாமியினுடைய வைபவம் ஸ்மரிப்பதாலே நினைப்பதாலே பாராயணம் பண்ணுவதாலே சகல சௌபாகியங்களையும் ஈட்டி கொடுக்கிறது என்பது சரதசதமான உண்மையாக பரிணமித்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எம்பார் எஸ் விஜய ராகவாச்சாரியார் அவர்கள் நிகழ்த்திய இசை சொற்பொழிவு பக்த குசேலா, டிவி ராமானுஜு சாருலு அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நேயர்களின் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 8 மணிக்கு திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லரியின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம், ஆடி மாத சிறப்பு தொடர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் மாரியம்மன் திருக்கோவில் சித்திரம். நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. சட்டத்தின் பார்வையில் பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நேரலை. திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை காலை 10 மணிக்கு திருச்சி சாரதாஸ் திருச்சி ஸ்ரீ ரமா ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய உலா, திருவள்ளரை அருள்மிகு புண்டரீகாட்ச பெருமாள் திருக்கோவில் நடைபெறும் தட்சாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். நாளை முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும் ஃப்ரீடம் 2026 கலை விழாவில் பங்கேற்கும் மாணவர்களுடன் நேரலை. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.